0: உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவுத் திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவுத் திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு

0: மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: பாகிஸ்தானில் குழந்தைகள் குறைந்த எடையோடு பிறக்கின்றன என்பது குறித்து சமீபத்தில் ஓர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் அதிர்ச்சியூட்டும் வகையில் பருவநிலை மாற்றத்திற்கும் இந்நிகழ்விற்கும் தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் 70% பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்படுவதாக அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அதிக வெப்பத்திற்கு பரிச்சயமான பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் பொதுவாக எடை குறைந்து பிறப்பதாக தெரிய வந்துள்ளது. சுமார் 9%-லிருந்து 14% வரை இதுபோன்ற பிறப்புகள் நிகழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 18% குழந்தைகள் 2.5 கிலோ எடைக்கும் குறைவாக பிறந்து வருவதாக பாகிஸ்தானின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதனோடு பருவநிலை மாற்றம் தொடர்புடையது என்பது புதிய பரிமாணத்தில் அப்பிரச்சினையை பார்க்க வித்திட்டுள்ளது. குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் ஏற்கனவே பாகிஸ்தானில் மிகப்பெரிய சுகாதார பிரச்சினை என அவர்கள் கூறியுள்ளனர். சமீப காலமாக பாகிஸ்தான் வெப்ப அலை, வறட்சி, வெள்ளம் என பலவற்றை சந்தித்துள்ளன. வெப்ப அலையுடன் கூடவே காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதாக அதிகாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் பருவநிலை மாற்றத்தையும் உயர்ந்து வரும் வெப்பத்தின் தீவிரத்தையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள், சரியான திட்டமிடல்,

பருவநிலை மாற்றங்கள் குறித்த நவீன முன்னறிவிப்பு சேவைகள் என பல வகைகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் சிந்தித்து வருகின்றனர்.

0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் வேலூர் பண்பலை வரிசைகளில். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. நாளை என்னவாகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். நாளை என்னவாகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும்.

0: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
1: எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றாக விளங்கும் புறநானூறு பண்டை தமிழ் மக்களின் ஒழுகலாறுகளையும் பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டு சிறப்புகளையும் நாகரிக மேம்பாட்டையும் தொழில் முறைகளையும் வாழ்க்கை நிலைகளையும் அறிய உதவும் களஞ்சியமாக விளங்குகின்றது. பாடாண்டிணையிலுள்ள வெள்ளைக்குடி நாகனார் பாடல் ஒன்று சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனின் சிறப்புகளை எடுத்துரைப்பதுடன் ஏர் உழவர்களை பாதுகாப்பதால் உண்டாகும் பயனையும் குறிப்பிடுகின்றது. கடலால் சூழப்பட்டதும் வானத்திற்கு கீழே உள்ளதுமாகிய இவ்வுலகில் உள்ள குளிர்ந்த தமிழ்நாட்டிற்குரிய மூவேந்தரில் அரசன் என சிறப்பித்து சொல்லப்படுவது உன்னுடைய அரசே ஆகும். கதிரவன் நான்கு திசைகளிலும் தோன்றினாலும் வெள்ளி மீன் தென் திசையில் சென்றாலும் பருவகாலம் மாறுபட்டாலும் அழகிய காவிரி வந்து பல கால்வாய்களாக பிரிந்து பாய்ந்து உன்னாடு செழிக்கும். தொகுதி கொண்ட வேளது காட்சி போல கரும்பினது வெள்ளைப்பூக்கள் அசையும் நன்னாடு உன்னாடு. பெரும் செல்வத்தை பெற்ற பெருமை மிகு வேந்தே, உனக்காக சில செய்திகள் சொல்வேன் செய்மடுப்பாயாக. நல்ல முறையில் செங்கோலாட்சி புரியும் உன்னிடத்து ஏழை எளியோர் நீதி வேண்டும் பொழுது நீதி வழங்குதல் மழை வேண்டிய பொழுது மழை பெற்றது போலாகும். சூரியனை மேகம் மறைத்தது போல கண் ஒளிக்கு அப்பாற்பட்டு வானளவு உயர்ந்து நிற்கும் உன் வெண்கொற்ற குடை வெயில் பூமியில் படாமல் மறைத்தலுக்கு அன்று, உன் குடிமக்கள் துன்பமடையாமல் நிழல் கொடுப்பதற்கே ஆகும். முற்றாத பனைமரத்தின் துண்டங்கள் போல வெட்டப்பட்ட யானையது உறுப்புகள் போர்க்களத்தில் சிதறி கிடக்கின்றன.

0: அப்போர்க்களத்தில் உன்னுடைய படை மாற்றாரை வென்று வெற்றி பெற்று ஆர்ப்பரித்து கொண்டாடுவதற்கு மூல காரணம் உன் நாட்டு உழவர்கள் நிலத்தில் ஆழ உழுது விளைவித்த நெற்குயிலே ஆகும். மழை பெய்யும் காலத்து பெய்யாமல் பெய்த்தாலும் விளைவு குறைந்தாலும் மக்களின் தொழில் வளம் குன்றினாலும் இவற்றுக்கெல்லாம் அரசனே காரணம் என மக்கள் பழி கூறுவர். நீயும் இதனை நன்கு அறிவாய். ஆதலால் புறம் சொல்லுவார் பேச்சை கேட்காமல் ஏர் உழவர்களை பாதுகாப்பதோடு மற்ற தொழில் செய்வாரையும் காப்பாயாக. அப்படி காத்தால் உன் பகைவர் உனக்கு அடங்கி உன்னை போற்றுவர். இக்கருத்தினை வெளிப்படுத்தும் பாடல் இதோ: தண்டமிழ் கிழவர் முரசமுழுங்கு தானை மூவர் உள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெருமை, நாடு எனப்படுவது நினதே அத்தை ஆங்க நாடுகளது செல்வத்து பீடுகள் வேந்தே நினவ கூறுவல் எனவ கேண்மதி. அறம்புரிந்தன்ன செங்கோல் நாட்டத்து முறைவேண்டு பொழுதில் பதனெளியோர் ஈண்டு உறைவேண்டு பொழுதில் பெயல் பெற்றோரை ஞாயிறு சுமந்த கோடுதல் கொண்மு மாசு இரும்பின் நடுவு நின்றாங்கு கண்புற விளங்கும் நின் விண்பெரு வியன்கொடை வெயில் மறைக்கொண்டு அன்றோ அன்றே வருந்திய குடி மறைப்பதுவே கூர்வேல் வளவ வெளிற்று பணந்துணியின் வீற்று வீற்று கிடப்ப களிற்று கணம்பொருத கண்ணகன் பரந்தலை வறுபடை தாங்கி பெயர் பொறுத்து ஆர்த்து பெரும்படை தரும் கொற்றமும் உழுபடை ஊன்றுகோல் மருங்கின் ஈன்றதன் பயனே. மாறி வைப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லன செய்கையில் தோன்றினும் காவலர் பழுக்கும் கண்ணகன் ஞாலம் அது நற்கு அறிந்தனை ஆயின் நீயும் நொதுமல் ஆளர் பொதுமொழி கொள்ளாது பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறந்து அருகுவையாயின் அடிபுறந்து அருகுவர் அடங்காதவரே. நாடாள்வோர் ஏர் உழவர்களை பாதுகாத்தால் பகைவரும் அடங்கி போற்றுவர் என்று வெள்ளைக்குடி நாகனார் உரைத்திருப்பது உழவின் மேன்மையை புலப்படுத்துகின்றது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: நேரம் 7:14:55 நொடி. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு

0: இருத்திஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபத்தேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு ட்ரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு ட்ரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன் மலேசியாவின் மிட்சுகு இணையை வென்றது. சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை வரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. நேரம் 7:25. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: லேசர் சிகிச்சை முடிஞ்ச பிறகு நம்ம முன்னாடி வந்து ஹை பவர் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா எப்படி நீங்க ஒரு 1.5-2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் கண் டாக்டர் கிட்ட செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி செக்அப் நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஏன்னாக்கா இப்ப இந்த குறைபாடுகள், பார்வை குறைபாடுகள் இருக்கு இல்லைங்களா, தூர பார்வை, கிட்ட பார்வை, அதுக்காக தான் நம்ம லேசர் சிகிச்சை பண்றோம். அது வந்து மேலோட்டமா நம்ம பண்ற கண்ணாடி எடுக்கிறதுக்கு பண்ற சிகிச்சை. ஆனா கண் நரம்புகள் விழித்திரையில பவர் மாற்றத்தினால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த ப்ராப்ளம்லாம் வந்து பின்னாடி வருதுனாலும் வரும். அதாவது இப்ப என்னன்னாக்க ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது கேள்விப்பட்டீங்க. அதை விழித்திரை விட்டு போறதுன்றது நம்ம சொல்லுவோம், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம். விழித்திரை விட்டு போறதுன்றது வந்து யாருக்கு ஒன்னா ஆகலாம், மைனஸ் பவர் இருக்கவங்களுக்கு, பிளஸ் சாதாரணமாகவும் யாருக்கும் ஆகலாம், மைனஸ் பவர் இருக்கவங்களுக்கு ஹை இன்சிடென்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து வராம இருக்கா அப்படின்றத நம்ம கண் டாக்டர் கிட்ட போய் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதனால ஒண்ணுமே தெரியாது. ஒரு பார்வையில குறைபாடோ இல்ல கண்ல வலியோ ஏதா இருந்தாதான் நீங்க வந்து டாக்டர் கிட்ட போக போறீங்க. அப்படி இல்லாம நம்ம டாக்டர் கிட்ட போனாதான் அந்த விழித்திரையில ஏதாவது அந்த மாதிரி கண் பார்வை குறைக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால எவ்ரி 2 இயர்ஸ் நீங்க போய் செக்அப் பண்ணிக்கணும். இல்ல அந்த மாதிரி ஏதாவது விழித்திரையில வீக்னஸ் வருது அப்படின்னாக்கா அதையும் நம்ம லேசர் சிகிச்சை பண்ணி உடனடியா நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். 21-35 வரைக்கும் பண்ணலாம், லேசர் சிகிச்சை பண்ணலாம். என்னோட அனுபவத்துல ஒரு 25 பண்ணிக்கிறது நல்லது ஒண்ணு. ஏன்னாக்கா கண்ணாடி போடுறவங்க சின்ன வயசுல இருந்தே போட்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கலாம். 22-23 வயசுலயே நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாத பீரியட்

0: நீங்க அதிக வருஷங்கள் நீங்க அனுபவிக்கலாம். சோ அதனால என்னோட அட்வைஸ் வந்து சீக்கிரமா பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்ப ஆனா இப்ப லேட்டஸ்டா இந்த 40 வயசுல பண்ணா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்திருக்கு இப்போ. ஆனா நம்மளோட 40 வயசுல அதை பண்ணாலும் நம்மளோட வெள்ளெழுத்து வந்து அதுக்குரிய கண்ணாடி போட வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரலாம். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கண்ணாடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நல்லது. நடுவுல வந்து இந்த பிரஸ் பயோபியா, அதை இந்த வெள்ளெழுத்துன்றது வரும், அதுக்குரிய கண்ணாடி போட வேண்டியிருக்கும். அது வந்து நம்ம வேணும்ன்ற போது கிட்ட பார்வை என்ன நம்ம பண்றோமோ வேலை, அதாவது செல்போன் பாக்குறதோ படிக்கிறதோ எழுதுறதோ இல்ல சில பேர் எம்ப்ராய்டரி அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது மாத்திரம் போட்டுக்கிட்டா போதும். அதுக்கு பிறகு நம்ம கேட்ராக்ட் வரும்போது, நான் 55-60 வயசுல கேட்ராக்ட் வரும்போது அதுக்குரிய கண்ணாடி நம்ம போட வேண்டி வரலாம். அதுவும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கேட்ராக்ட் பண்ணி இன்ட்ராகுலர் லென்ஸ் வச்சு அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் கண்ணாடி இல்லாம இருக்கலாம் அவங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு நடுவுல கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரலாம்.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேர்களே, சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். வெயில் காலத்தில் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது குறித்து குழந்தை நல மருத்துவர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672922.
3: மின்னஞ்சல் முகவரி
2: specialschoolnirvagam@gmail.com. புத்தம்புது காலையிலேயே இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையா பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு

0: கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே, பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன, தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார், பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சிரஞ்சீவி படத்திற்காக ஒலித்தது டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நினைவு சின்னம் படத்திற்காக ஒலித்தது பி சுசீலா பாடிய பாடல்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
4: நகர்வலம்.
5: மீன் இனப்பெருக்கத்திற்கு சாதகமான கோடை காலம்.

உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு தான் பலருக்கு கோடைக்கு ஏற்ற உணவாக இருக்கிறது. இதற்கு உடனே பிடித்த மீன் கிடைக்காததும் ஒரு காரணம். பள்ளி விடுமுறையில் தான் எல்லா மீனையும் ருசி பார்க்கணும் என நினைத்த சிறுசுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவே உள்ளது. ஆம், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் நாம் விரும்பும் பெரும்பாலான மீன்கள் கிடைப்பதில்லை. கடந்த

0: சதவீதத்துக்கும் அதிகமான புரதச்சத்து மீன்களில் இருந்து பெறப்படுகிறது. உலகத்தில் ஆண்டுக்கு 10 கோடி டன் மீன்கள் உணவாக உட்கொள்ளப்படுகிறது. உலகில் அதிக மீன் வளம் கொண்ட நாடுகளில் இந்தியா முக்கியமானது. நம் நாட்டில் ஆண்டுக்கு 63 லட்சம் டன் மீன்கள் விற்கப்படுகின்றன. உலகில் மீன் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. உலகில் 21 லட்சம் பெண்கள் மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்று ஓர் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இந்தியாவில் 7516 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரையும் 3827 மீனவ கிராமங்களும் 1914 பாரம்பரிய மீன் பராமரிப்பு நிலையங்களும் உள்ளன. இந்தியாவில் மீன்பிடி தொழிலில் 2,80,00,000 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு இணையாக 1,24,00,000 பெண்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களும் ஆண்களைப் போலவே கடலில் படகுகள் செலுத்துதல், வலை வீசுதல், படகுகளுக்கு எவ்வளவு டீசல் தேவை என்பது வரை அனைத்து வேலைகளையும் செய்கின்றனர். அதோடு கடலில் பிடித்து வரும் மீன்களை விற்பனைக்கு தரம் பிரித்தல், பதப்படுத்தும் பணி என அனைத்திலும் பெண்கள் பணி அளப்பரியது. உலக மீனவர் தினம் நவம்பர் 29 அன்று கொண்டாடப்படுகிறது. இயற்கை வளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் மீன்பிடி தொழில் செய்தால் கடலில் உள்ள மீனில் 35%-50% வரை பிடிக்கலாம். ஆனால் தற்போது கடல் வளத்தில் 90% மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இது கடலில் வாழும் மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால்தான் மீன்பிடி தடை காலம் என்ற ஒன்றை அரசு ஏற்படுத்தி 2 மாதங்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. குறிப்பாக விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகளில் சென்று வங்கக்கடலில் மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழகத்தின் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையோரம் வசிக்கும் லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் கடலையே சார்ந்திருக்கிறது. இந்த தடை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000 விசை படகுகள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. உண்மையில் மீன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க முக்கியமான காரணிகள் இழுவை வலை மட்டுமல்ல, ஆலை கழிவுகள், அணு உலை கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்களினால் கடலில் கலக்கும் 1,000 காலன் கொதிநீர் மீன்பிடிக்க தடை விதிக்கும் இந்த காலகட்டத்தில் இவற்றையும் கட்டுப்படுத்தினால் உண்மையில் மீன் இனப்பெருக்கம் அதிகரிக்கும். பொதுவாக மீன்கள் தனது முட்டைகளை பெரும்பாலும் பாறை இடுக்கிலும் மணற்பரப்பிலுமே இடுகிறது. பெரும்பாலான மீன் இனங்கள் வசந்த காலத்தில் நீர் சூடாகும் காலப்பகுதியில் இனப்பெருக்கம் செய்கின்றன. மீன்களின் முட்டையிடும் காலமான இந்த சமயத்தில் விசைப்படகுகள் கடலுக்குள் சென்றால் குஞ்சுகள் அழியும் அபாயம் இருப்பதால் இந்த மீன்பிடி தடை கால முறை அமல்படுத்தப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் மீன் பிடிப்பதை தவிர்ப்பது வருங்காலத்தில் மீன் வளத்தை பெருக்க உதவும். தமிழகத்தைப் போல் மேற்கு கடற்கரையான கேரளாவில் ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருக்கும். அப்போது விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுகிறது. இதற்கிடையே மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைப்பது, மராமத்து பணி, வலைகளை சீரமைப்பது, படகுகளுக்கு வண்ணம் தீட்டுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்கின்றனர். மீன்பிடி தடை அமலில் உள்ள 2 மாதங்களில் தமிழக அரசு தலா 8,000 ரூபாயை மீனவர்கள் வங்கிக் கணக்கில் நிவாரணமாக வழங்குகிறது. இதற்கு ஒரே நிபந்தனை, மீனவர் கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்திருக்க வேண்டும் என்பதே. மீன்பிடி தடை காலத்தில் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநில கடலோர பகுதிகளில் பிடிக்கப்படும் மீன்கள் சென்னைக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆனாலும் போதுமான அளவு மீன்கள் கிடைப்பதில்லை என்பதால் தட்டுப்பாடு ஏற்பட்டு மீன்கள் விலையும் கடுமையாக உயர்வது வாடிக்கை. மீன்கள் வளர்ச்சிக்கு இந்த இனப்பெருக்க காலம் உதவும் வகையில் நாமும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும்.
1: மீன் இனப்பெருக்கத்திற்கு சாதகமான கோடை காலம். எழுதியவர் ஆர். பாஸ்கரன், வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்கிறது.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நாடுன்னா அந்த நாட்டின் மொத்த பரப்புல 1/3 பசுமை காடுகள் இருக்கணுங்கிறது நியதி. ஆனா அவ்வளவு இல்லை நம்ம நாட்டில், 20-21% தான் இருக்குங்கிறாங்க. கான்கிரீட் காடுகள் தான் அதிகரிச்சிருக்கு. மரக்காடுகளின் பரப்பு அதிகமாகணும். ஒவ்வொரு பயிரின் இலைகளும் பச்சை நிறத்துல தான் இருக்கு. இந்த இலைகளில் நுண்துளைகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நுண்துளைகள் வழியாகவே மற்ற உயிரினங்களைப் போல தாவரங்களும் சுவாசிக்கின்றன. மேலும் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தாவரங்கள் தயாரித்துக் கொள்கின்றன. இலைகளில் இருக்கும் குளோரோஃபில், அதாவது பச்சையம்தான் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. இலைகளுக்கு பச்சை வண்ணத்தை கொடுப்பதும் இந்த குளோரோஃபில் தான். ஒளிச்சேர்க்கையின் மூலம்தான் தாவரங்கள் அவற்றிற்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து கொள்கின்றன. இதோட தண்ணீர், தாது உப்புக்கள், சூரிய ஒளி, கரியமிலவாயு ஆகியவையும் தேவைப்படுகின்றன. ராமசாமி ஐயா, தண்ணீரையும் தாது உப்புக்களையும் வேர்கள் மூலமா மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன தாவரங்கள். சூரிய ஒளி கரியமிலவாயுவை நேரடியாக விண்ணிலிருந்து பெறுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆக்சிஜனை, அதாவது பிராணவாயுவை வெளியிடுகின்றன. அவற்றை நாம சுவாசிக்கிறோம். தாவரங்கள் இல்லைன்னா காத்துல பிராணவாயு இருக்காது. ஆக்சிஜன், பிராணவாயு இல்லைன்னா உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. தாவரங்களை தவிர மற்ற உயிரினங்கள் பிராணவாயுவை உள்ளெடுத்து கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. பசுமை பரப்பு உலகில் குறைய குறைய ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதற்கு மாற்றாதான் அல்லது இதற்கு ஒரு தீர்வாதான் ஆக்சிஜன் பார்லர்கள் அங்கங்க முளைத்திருக்கின்றன. இன்னும் நம்ம பகுதிக்கு வரல, வராமல் இருக்கிறது நல்லது. நமது தலைநகர் புதுடில்லியில வந்திருக்கிறதா சொல்றாங்க. வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் பிடிக்கிற மாதிரி நமக்கு பிராணவாயுவை சுவாசிக்க இந்த பார்லர்களுக்கு போக வேண்டியிருக்கும். காசு கொடுத்து தான் பிராணவாயுவை சுவாசிக்க வேண்டியிருக்கும். சும்மா யார் கொடுப்பாங்க? நாம 2 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கி இருந்தால் அவை இலவசமா நமக்கு பிராணவாயுவை கொடுக்கும். இது வரைக்கும் நடலன்னா பரவாயில்ல, இனிமேலாவது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கினா நமது சந்ததியினருக்கு உபயோகரமா இருக்கும் இல்லையா? ராமசாமி ஐயா, தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் அருகருகே வாழ வேண்டும். மியூச்சுவல்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதாவது கொடுத்து வாங்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். தாவரங்கள் மட்டுமே மற்ற உயிரினங்களின் உயிர் தாங்கிகளாக இருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நாம என்ன செய்யணும்? நாம் வாழும் பகுதிகளில் எங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரம் செடி கொடிகளை வளர்க்கணும். வளர்த்து அதன் முக்கியத்துவத்தை இளவட்டங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உணர்த்தணும். ஆக்சிஜன் பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் உடல் ரீதியான உபாதைகள் உருவாகும். எனவே

0: மரம் வளர்ப்போம், மரங்களோடவே வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியில மாவுச்சத்தும் இருக்கு, புரத சத்தும் இருக்கு. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலயும் மாவுச்சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
3: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ நமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்கு அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மத்திய ஆலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல்

என்னருகே நீ இருந்தால் படத்திற்காக ஒலித்தது மனு உமாரமணன் பாடியிருந்த பாடல். திரைகாணத்தின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் சிங்காரவேலன்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்கள் 10:2 முத்து சிதறலாய். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது இருந்துதான் வானொலி கேட்கணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிற்றுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன் நான், எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னா ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவர் நான் பேசினதை வச்சு, அவர் மனசுக்குள்ள வச்சு, கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா, எங்க அப்பா, நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும், நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்கத்தான் இன்னார்தான் பேசுறாங்கன்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து

நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பார்க்கறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியா பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அது கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கே பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த

0: மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90ங்கிறது இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். ஒரு மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள், அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது ஒரு நவர் ஒன் அவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும், நல்லபடியா நூற்றாண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். நூற்றாண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டு கடந்து பல நூற்றாண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாஷவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாஷவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும், அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவே கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேடுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது.

இருக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சாகாவரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும், வழிகாட்டியாகவும், தோழனாகவும், கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில்

0: உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்தி கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ.எம். ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாயா தீத ஸ்வரூபிணி, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மாயா மாளவ கௌளை, ரூபகதாளம்.

அடுத்து கமலாம்பிகாயை முத்துசுவாமி தீக்ஷதரின் நவாவர்ண கிருதி, காம்போஜி ராகம் கண்டஜாதி அடத்தாளம்.

0: கீத வாத்திய நடன நாடகப்பிரியே தஞ்சாவூர் சங்கர ஐயர் கீர்த்தனை ராகம் நாடகப்பிரியா ஆதிதாளம்.
1: தெரில்லை.

நேரம் 9:31 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மத்தியமாவதி ராகத்தில் விநாயகுனி வலனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கல்யாந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும், அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 10:02, ஆகாஷவாணி. முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கமல்ஹாசனிஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் முதலில். படம் சிங்கப்பூர் ஜான

இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில்

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் சாவித்ரி பாடியுள்ள பாடல் படம் வயசு பொண்ணு.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: அச்சாணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளம். பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா.

நேரம் 10:31. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடிய பாடலின் படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன்.

0: முப்பதுக்கு நமது உழவர் உலகத்தில்.
1: இப்ப நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரிசியில மாவுச்சத்தும் இருக்கு, புரதச்சத்தும் இருக்கு. இப்ப ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா, முட்டையிலயும் மாவுச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேளைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: 10:41 SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் படம் சதுரங்கம்.

கண்ணச்சம்பா குத்தி சோறாக்கி வாழ மீன் குண்டத்தை சாராக்கி பண்ணச்சம்பா குத்தி சோறாக்கி வாழ மீன் குண்டத்தை சாராக்கி பஞ்சம் அறியாத பெண் உனக்கு வஞ்சரம் மீனும் போரிச்சிருக்கு நல்ல வஞ்ச

நீ வட்டாரம் கண்ணுபடியோ. நேரம் 10:55 நிமிடம். நிறைவாக SP பாலசுப்ரமணியம் வாணிச்சேரம் பாடிய பாடல், படம் வண்டிக்காரன் மகன்.

பிஞ்சில் பழுக்கிற காலமடி, பதினஞ்சில் இது என்ன கோலமடி, இது பிஞ்சில் பழுக்கிற காலமடி, பதினஞ்சில் இது என்ன கோலமடி. நெஞ்சிலே உன் எதிர்காலம் வந்து சஞ்சலத்துக்கு ஆளாக்குதடி, என்ன சஞ்சலத்துக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். இனிய திரை இசைப்பாடல்களை தேன் சிந்தும் நேரத்தில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மைதிலி என்னை காதலி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் மெல்ல திறந்தது கதவு.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 11:30. இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேன் சிந்தும் நேரத்தில் தொடர்கிறது மந்திர புன்னகை. படத்திற்காக எஸ். ஜானகி பாடிய பாடலுடன்

சங்கொலி இடையோ அசங்கிடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அடகிய கோ

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
2: நேரம் 11:46. 10 நொடி.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை, மகுடி படத்திற்காக.

0: இது தாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் மூதிய

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: போலீஸ்.
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவேன்.

0: உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் ஜிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகன் ராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ், இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, கண் நோய்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனிமொழி அவர்கள். பெண்கள் அன்றும் இன்றும் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்களின் உரை. தெரியுமா உங்களுக்கு, தொடர்ந்து சமையலறை தகவல்கள் ஆகியன இடம்பெறவுள்ளன. அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
6: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
5: இந்த அலைவரிசைகள் நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்ற பேரவு, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 346 பகுதி. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார் அவர்கள். இரவு 7:30 உழவர் உலகம், ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:30 நாடகம் மலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம், எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு என்ஜி ராஜப்பா. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: This is Akashvani, the news read by Valsa Williams. A two-day BRICS foreign ministers meeting got underway in New Delhi today. The meeting is being chaired by External Affairs Minister S. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partner nations are participating in the meeting. During the meeting, the foreign ministers will exchange views on global and regional issues.

Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூண்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி

0: நாளைக்கு 90.
1: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
2: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது. என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல, நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.

0: வெள்ளிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1:30. ஆகாஷ்வாணி
1: நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை. 1978 விரிவாக்கப்பட்ட நோய் தடுப்பு திட்டம் மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் 1985 விசாலமான நோய் தடுப்பு திட்டமாக மாற்றப்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டது. இது உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என கூறப்படுகிறது. பல வருடங்களாக இத்திட்டம் அமலில் இருந்தும் 65% குழந்தைகளை மட்டுமே அவர்கள் பிறந்த முதல் வருடத்திற்குள்ளாக இதற்குள் கொண்டு வர முடிந்தது.

0: திட்டத்தின் கீழ் தடுப்பு மருந்தால் தடுக்கப்படக்கூடிய தொண்டை அழற்சி, கக்குவான் இருமல், வில்வாத ஜன்னி, போலியோ, தட்டம்மை, கடும் குழந்தை பருவ காசநோய் வடிவம், மூளை காய்ச்சல், நிமோனியா, குருதியுறையா, நச்சு காய்ச்சல், பி தொற்று ஆகிய நோய்களுக்கு இந்திய அரசு இலவசமாக தடுப்பு மருந்து அளிக்கிறது. ஜப்பானிய மூளை அழற்சி, ஜாப்பனீஸ் என்செபலைட்டிஸ் இடம்சார் நோயாக இருக்கும் மாவட்டங்களில் ரோட்டா வைரஸ் தடுப்பூசி, ஒருங்கிணைந்த போலியோ தடுப்பூசி, பெரியவர்களுக்கான ஜப்பானிய மூளை அழற்சி தடுப்பூசி, நியூமோகாக்கல் இணைப்பு தடுப்பூசி PCV மற்றும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி ஆகிய புதிய தடுப்பு மருந்துகளும் இத்திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை பலப்படுத்தி புத்தாற்றல் பெற வைப்பதற்காகவும் துரிதமாக குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் முழு தடுப்பு மருந்து அளித்தலை உறுதி செய்வதற்காகவும் இந்திய அரசு December 2014 இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கியது. இந்திர தனுஷ் திட்டத்தின் இலக்குகள் என்ன தெரிந்து கொள்வோமா? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் தேவையான அனைத்து தடுப்பு மருந்துகளையும் முழுமையாக அளிப்பதே இறுதியான இலக்காகும். குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து அளிக்கப்படாத அல்லது குறையாக தடுப்பு மருந்து அளிக்கப்பட்ட நாட்டின் 28 மாநிலங்களில் உள்ள 201 அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாவட்டங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. முன்னர் முழு தடுப்பு மருந்து அளித்தல் ஆண்டுக்கு 1% அதிகரித்தது. ஆனால் இந்திர தனுஷ் திட்டத்தின் மூலம் 2 கட்டங்களுக்கு பிறகு இதுவே ஆண்டுக்கு 6.7% அதிகரித்தது. August 2017 வரை இந்திர தனுஷ் திட்டத்தின் 4 கட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 2,53,00,000 குழந்தைகளுக்கும் 68,00,000 கர்ப்பிணிகளுக்கும் தடுப்பு மருந்து அளிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து அளித்தல் திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் October 8, 2017 தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். February 2022 இதன் 4ஆம் அலகு துவக்கப்பட்டது. இதன் மூலம் இதுவரை தடுப்பு மருந்து அளிக்கப்படாத பகுதியாக அளிக்கப்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணிகளையும் கண்டறிந்து தடுப்பு மருந்து அளிக்கப்படும். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதில் அடங்குவர். கொரோனாவால் தடுப்பு மருந்து அளித்தலில் ஏற்பட்ட தொய்வை நிவர்த்தி செய்ய 4ஆம் அலகு உதவும். தேசிய குடும்ப சுகாதார ஆய்வுகள் 5 படியும் சுகாதார தகவல் மேலாண்மை கட்டமைப்பின்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 416 மாவட்டங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் 4ஆம் அலகு செயல்படுத்தப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திர தனுஷ் திட்டம் குறித்த சில தகவல்களை கேட்டோம்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியில மாவுச்சத்தும் இருக்கு, புரதச்சத்தும் இருக்கு. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலயும் மாவுச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Valsa Williams. A 2-day BRICS foreign ministers meeting got underway in New Delhi today. The meeting is being chaired by External Affairs Minister S. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partner nations are participating in the meeting. During the meeting, the foreign ministers will exchange views on global and regional issues of mutual interest. In his opening remarks, External Affairs Minister Dr. S. Jaishankar said, peace and security remain central to the global order. He said the recent conflicts only underline the importance of dialogue and diplomacy. He emphasized that in this complicated and uncertain world, discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibilities.
6: Our discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibility.

0: என்னுயிர் தோழி பகுதியில் நாம் இதுவரை ஆக சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் கண் அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் எஸ் கனிமொழி அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க.
1: என் பேர் கனிமொழி, நான் வந்து கண் அறுவை சிகிச்சை மருத்துவர்.
0: இப்போ வந்து கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஒளி அலைகளை உள்வாங்கி செயல்படக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன். அதில் பல நோய்கள் வருது. கண் புரை நோய் எப்படி ஏற்படுது மேடம்?
1: இப்போ நம்ம நினைப்போம் கண் புரைனா வந்து வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட கன்ஜென்டல் கேட்ராக்ட் கூட இருக்கு. ஸோ வந்து இப்போ

0: ஏஜ் வந்து முன்ன வந்து வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அப்படி கிடையாது, நிறைய ரீசன்ஸ்னால கேட்ராக்ட் வரலாம். அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்டு, இது எல்லாத்தையும் பொறுத்து கண்ணோட புரைத்தன்மை வந்து வரலாம். கண் புரையில நிறைய வகைகள் இருக்கு. ஸோ பிறக்கிற குழந்தைங்களுக்கு வர்றதை நம்ம கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அதே வளர வளர வர்றது வந்து டெவலப்மெண்டல் கேட்ராக்ட் சொல்லுவோம். அதே ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வர்றது வந்து சினைல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா எல்லாருமே ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்ராக்ட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஐ செக்அப் பண்ணும் போது கண் புரை வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான ஸ்டேஜில் நம்ம கொடுக்க முடியும். மெயினாக என்ன அறிகுறிகள் இருக்கும் கண் புரைக்கு அப்படின்னா, தூர பார்வை வந்து மங்கலாக தெரியும். அதுக்கப்புறம் பார்வை வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருளா டபுள் விஷனா தெரியலாம் சில பேர்த்துக்கு. சில பேஷன்ஸ் வந்து கிளார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒளி சிதறல்கள், அதாவது நம்ம லைட்டு பார்க்கும் போது ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நைட் டிரைவிங் கஷ்டமா இருக்கும், நைட்டு வண்டி ஓட்டும் போது கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப கூச்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போடுறவங்க சில பேர் வந்து ஃப்ரீக்வென்ட் சேஞ்ச் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும், அடிக்கடி கண்ணாடி மாற்றுவாங்க. ஸோ அந்த கண்புரை வளரும் போது அடிக்கடி கண்ணாடி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஐ செக்அப் வந்து பண்ணோன்னா, ஸோ டாக்டர் வந்து பார்வை செக்அப் பண்ணிட்டு கண்ணுக்கு மருந்து போட்டு டைலேட் பண்ணி பார்த்துட்டு கேட்ராக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஸோ அதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்புரைக்கு வந்து மருந்துகள் எதுவுமே கிடையாது, கண்ணாடி போட்டும் சரி பண்ண முடியாது, அறுவை சிகிச்சையில் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னே வந்து நம்ம வந்து மேனுவல் டெக்னிக்கில் பண்ணுவோம், இப்போ வந்து அது எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபேக்கோ எம்எல்சிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம அந்த மெஷினில் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி அரை மணி நேரம் அப்படிலாம் சர்ஜரி டைம் ஆகாது, மேக்ஸிமம் வந்து 5 to 10 minutes நமக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஊசி போடுறதோ மயக்கம் கொடுக்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டாப்பிக்கல் மெடிக்கேஷன்ஸ் சொட்டு மருந்துலேயே நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நம்ம உடனே ஒரு 1/2 hour 1 hour நம்ம வந்து கிளம்பிடலாம். அட்மிஷன் ஆகி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் இல்லை, இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஒரு 2 hours எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போய்க்கலாம்.
1: கண் வந்து சிலருக்கு ஸ்க்விண்டடாக இருக்கும், அது மாறுகண்ணுன்னு சொல்றோம், அது யோகோன்னு வேற சொல்றாங்க.
0: மாறுகண் வந்து யோகோன்னு சொல்றோம், பட் ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. யோகோலாம் எதுவும் கிடையாது. மாறுகண் வந்து பிறவிலேயே நிறைய பேர்த்துக்கு வரும், அண்ட் மல்டிபிள் வேற நரம்பு பாதிப்பு அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் அக்கையாடா வந்து வரலாம், லேட்டாவும் வரலாம். சோ மாறுகண் இருக்கவங்க கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு மாறுகண் இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைங்க மாறுகண்ணோட வரும்போது அது என்ன ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு இருக்கலாம் அப்படின்னா, கண் பார்வை திறன் கம்மியா இருக்கலாம் அவங்களுக்கு. சோ நம்ம நினைக்கிறோம் அதிர்ஷ்டம்னு நினைச்சு செக் பண்ணாம இருப்போம், அப்படி கிடையாது. குழந்தை பிறந்துட்டு மார்க்கன் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா கட்டாயம் உடனே ஐ டாக்டரை செக் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஐயில் வந்து சில பேர்த்துக்கு ஒரு கண்ணில் மார்க்கன் இருக்கும், சில பேர்த்துக்கு 2 கண்ணிலையுமே இருக்கும். இருக்கும்போது அந்த கண்ணில் எவ்வளோ பார்வை திறன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சில பேர்த்துக்கு கண்ணாடி பவர் வந்து இருந்து கண்ணாடி போடாமல் இருக்கிறதுனால கூட மார்க்கன் வரலாம். ஸோ அது நம்ம கண்ணாடி ரெகுலராக போடும் போது தான் அது கரெக்ட் ஆகும். பார்வை திறன் கம்மியாக இருந்து நம்ம அந்த வயசில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அது ஆம்ப்லோப்பியான்னு சொல்லுவோம், சோம்பேறி கண்ணா அந்த கண் மாறிடும். அதே மாதிரி காஸ்மெட்டிக்காவும் பார்க்கறதுக்கு வெளியில வந்து சின்ன வயசுல குழந்தைக்கு தெரியாது, பட் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து மார்க்கன் இருக்கிறனால ஸ்க்விண்ட் சர்ஜரி பண்ணியும் அதை சரி பண்ணிக்கலாம்.
1: கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்றோம், இதுக்கு ரெமெடி என்ன மேடம்?
0: கிட்ட பார்வை தூர பார்வை, அதாவது இப்போ மயோப்பியா அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலா அது குழந்தைங்களுக்கு வரும், மயோப்பியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு வரும், ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு வரும், எந்த ஏஜ்ல வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். கண்ணில் வந்து யூஸ்வலா ரெகுலரா எல்லாரும் போய் ஐ செக்அப் பண்றது கிடையாது. கண்ணில் ஒரு தூசி வருது, இல்ல கண்ணில் தண்ணி வடியுது, இல்ல பார்வை மங்கலா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் ஐ டாக்டர் கிட்ட போறோம். ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே ஆக்சுவலா ஐ செக்அப் பண்ணணும். பீரியாடிக்கல் செக்அப் வந்து ப்ராப்ளமே இல்லைனாலுமே பீரியாடிக்கல் ஐ செக்அப் வந்து பண்ணணும். ஸோ குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்அப் பண்ணணும். அதே வந்து இப்போ ஒரு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கவங்க வந்து 6 months ஒரு தடவை ஐ செக்அப் பண்றது ரொம்ப நல்லது. பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வரும்போது யூஸ்வலா நம்ம 6-6 அப்படிங்கறதா நார்மல் விஷன் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த பீரியாடிக்கல் செக்அப்ல வந்து எப்ப நமக்கு வந்து அந்த விஷன் குறைஞ்சாலுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஆரம்பத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஸ்கூல் போற சின்ன குழந்தைங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்ல தெரியாது, பார்வை திறன் கம்மியா இருக்கும் அது குழந்தைக்கு சொல்ல தெரியாது. ஸோ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, குழந்தைங்க வந்து டிவி பார்க்கும்போது கிட்ட போய் உட்காந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி கண்ணை ரொம்ப தேய்ச்சிட்டு இருக்கலாம், கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து பீரியாடிக்கல் ஐ செக்அப் பண்ணும்போது பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம கரெக்டான இதில் செக் பண்ணி கிளாஸஸ் போடலாம். குழந்தை பெருசாகி வளரும் போது ஒரு 15-16 வயசு ஆகும்போது கண்ணாடி வேண்டான்னா வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, கான்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தோகே லென்சஸ் இருக்கு, கான்டாக்ட் லென்சஸ், அது வந்து என்னன்னா நீங்க நைட்டு யூஸ் பண்ணா போதும், பகல்ல எதுவுமே போட வேண்டாம், நைட்டு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு டே டைம்ல ரிமூவ் பண்ணிக்கலாம், விஷன் கிளியரா இருக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒரு 18-19 வயசுக்கு மேல ஆனப்பறம் ஒருவேளை நீங்க கான்டாக்ட் லென்சஸ் கிளாஸஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம லாசிக் சர்ஜரி போகலாம்.

0: லாசிக் அப்படின்னா முழுமையாக நம்ம கண்ணாடியை கழட்டுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு சில செக்அப், கருவிலியோட திக்னஸ், கண்ணோட நீர்ச்சத்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணிக்கலாம். அது பண்ணால் நீங்கள் அதுக்கப்புறம் கண்ணாடி தூர பார்வைக்காக போட வேண்டியது இருக்காது. 40 வயசில் வந்து கிட்ட பார்வை பிரச்சனை வரும், எல்லாத்துக்குமே வரும். வெள்ளெழுத்துன்னு சொல்லுவோம், பிரஸ்பயோப்பியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பேப்பரில் இருக்க எழுத்துக்களை தெளிவாக வாசிக்க முடியாது, பின்னாடி நகத்தி வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை கண்ணை சுருக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஏஜிங்னால வர ப்ராப்ளம். அரௌண்ட் 40 இயர்ஸ் எல்லாத்துக்குமே கிட்ட பார்வை பிரச்சனை வரும். நார்மலாக நியர் விஷன் மெஷர் பண்ணுறது வந்து N6 N8 அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். நார்மலாக எல்லாத்துக்குமே N6 விஷன் இருக்கும். அதே 40 வயசு ஆகும்போது அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த வயசில் என்ன பவர் வச்சா அவங்க கிளியராக ரீட் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம கிளாஸ் கொடுக்கணும். ஸோ இது அது வந்து ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த பவருமே இனிஷியலா ஒரு 0.75 இருக்கலாம், 1 இருக்கலாம், அப்புறம் 1.5 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூடும், மேக்ஸிமம் 2.5-3 வரைக்கும் கூடலாம்.
1: சரி மேடம், மாலை கண் நோயின்னு சொல்றாங்க, இதை எப்படி நம்ம சர்ஜரி மூலமாவோ இல்ல வேற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாவோ தீர்க்கலாம், இதுக்கு தீர்வு என்ன?
0: மாலை கண் நோய் அப்படிங்கிறது வந்து ஜெனரலா நம்ம இங்கிலீஷ்ல ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னா ஜெனட்டிக்காக தான் வருது. நம்ம இரத்த சொந்தத்தில் யாருக்காவது அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை அத்தை மாமா தாத்தா பாட்டி யார் வேணா இருக்கலாம், இரத்த சொந்தத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ அது ஜெனட்டிக்காக நமக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இனிஷியலாக மேபி குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வளர வளர வளரதான் அந்த மாலிக நோய் இருக்குங்கிற பிரச்சனையே நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஐ டாக்டர்ட்ட செக் பண்ணணும், மருந்து போட்டு டைலேட் பண்ணி ரெட்டினா செக் பண்ணணும். ஸோ ரெட்டினாவில் ஃபைண்டிங்ஸ் இருக்கிறத பொறுத்து டாக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதில் என்ன இன்னொரு ப்ராப்ளம் வரும்னா தூர பார்வை நார்மலாக இருக்கலாம், சென்ட்ரல் விஷன் நார்மலாக இருக்கலாம், ஃபீல்ட் ஆஃப் விஷன் குறையும். அதாவது சைடு பார்வை வந்து ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து அந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் டிசீஸ், ஏஜ் கூட கூட கூட அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகலாம். அண்ட் சைடு பார்வை ஃபீல்ட் ஆஃப் விஷன் குறைஞ்சிட்டே வரும். அதாவது ஒரு வண்டியில போறோம் அப்படின்னா சைட்ல வர்றது தெரியாது, நடந்து போறோம்னா தெரியாது, அந்த மாதிரி சைட்ல இருக்கிறத வந்து தெரியாது. இது வந்து கடைசி ஸ்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாவே அதாவது பின்ஹோல் விஷன் சொல்லுவோம், நடு பார்வை மட்டும் தெரியும், சைட்ல இருக்க டோட்டலா மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் நம்ம கரெக்டான ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஆனா என்னன்னா இதுக்கு வந்து நமக்கு முழுமையான வைத்தியம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது, நம்ம விஷுவல் ரீஹாபிலிட்டேஷன் ஏதாவது பண்ணிக்கலாம். அதாவது பார்வை ஃபீல்ட் ஆஃப் விஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியோ, குறைபட்ட பார்வையை எப்படி அந்த பார்வையை வச்சு நம்ம லைஃபை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ரீஹாபிலிட்டேஷன் வந்து தான் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குன்னு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது.
1: கிளாக்கோமான்னு சொல்றோம், விழிநீர் அழுத்தம், அது எதனால ஏற்படுது? கண்களில் நீர் சத்து குறைபாடு வர்றதுனாலயா இல்ல வேற என்ன காரணங்கள் இருக்கு மேடம்?
0: கிளாக்கோமா அப்படிங்கிறது கண்ணீர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நார்மலா நம்ம ஐ வந்து ஒரு பால், ஐ பால் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு உள்ள வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதுதான் ஐ ப்ரெஷர், இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலா அது வந்து பிலோ 20 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்குரிக்குள்ள இருக்கணும். ஐ ப்ரெஷர் வந்து 20க்கு மேல இருந்தா நம்ம அதை கிளாக்கோமா ஒரு ஐ ப்ரெஷர் சொல்றோம். ஸோ அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாக்கோமா இருக்குது. ஸோ மெயினா நம்ம அதுக்குதான் நம்ம பீரியாடிக்கல் செக்அப் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இது வந்து இந்த நோய்க்கு எந்த அறிகுறியுமே இருக்காது, இனிஷியல் ஸ்டேஜோ இல்ல மாடரேட் ஸ்டேஜ்லயோ பேஷன்ஸ்க்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ ரெகுலர் ஐ செக்அப் அப்பதான் டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, ஸோ இதுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஐ ப்ரெஷர் வந்து நம்ம மெஷின் இருக்கு, அதுல வந்து ஐ ப்ரெஷர் என்னங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு டைலேட் பண்ணி ஆப்டிக் டிஸ்க் பார்ப்போம், கண்ணோட நரம்பு பார்ப்போம். ஸோ அதுல வந்து அந்த கிளாக்கோமா சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராப்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் டிராப்ஸ் இருக்கு கிளாக்கோமாக்கு, ஐ ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, நரம்பு பாதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், சைடு பார்வை டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஸோ எந்த லெவலில் பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராப்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடிக்கடி செக் பண்ணி ப்ரெஷர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த சைடு பார்வை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகலை, மெடிசன்ஸில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கிளாக்கோமா சர்ஜரி பண்ணணும். ஸோ அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு, ட்ரபாக்லக்டமி அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இப்போ ஒரு நியூவாக வந்து மிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, மினிமலி இன்வேசிவ் கிளாக்கோமா சர்ஜரி, அதுக்கப்புறம் உள்ளேயே சின்ன டியூப் மாதிரி ஸ்டென்ட் வைக்கிற மாதிரியும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் இந்த நோய் வந்து இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், அதிகமாயிட்டே போகும் ஏஜ் கூட கூட கூட. ஸோ நம்ம கரெக்டான ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணணும். இன்கேஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஸ்டேஜில் வராங்களோ நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், டிசீஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டான இதில் பண்ணணும். அதனால நம்ம 40 வயசுக்கு அப்புறமே 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ ஐ செக்அப் வந்து கட்டாயம் பண்ணிக்கணும்.
1: டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து கண் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கிட்னிக்கும் கண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேடம்?
0: டயபெட்டிஸ்க்கும் கண்ணுக்கும் நிறைய சம்மந்தம்.

0: ஸோ ஈவன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஐலேருந்தே டயபெட்டிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஐ செக்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் இருக்கா, ஐயை ஒரு டாக்டர் வந்து ஐ டாக்டர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட் ஐ செக்அப் பண்ணும் போதே உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா நமக்கு சுகர் அப்படின்னு சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். கண்ணோட நரம்புக்கு பேரு ரெட்டினா, சுகர்னால கண்ணரம்புல வர பாதிப்புக்கு பேரு டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து சுகர் இருக்கவங்களுக்கு வரும். எவ்வளோ நாள் சுகர் இருக்குங்கிறது முக்கியம். அதாவது நல்ல கண்ட்ரோலில் தான் சுகர் வச்சிருப்பாங்க, ஆனால் 15 வருஷமாக சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னாலும் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம். இல்லை 4 வருஷமாக தான் இருக்குது ஆனால் கண்ட்ரோலே கிடையாது அப்படின்னாலும் வரலாம். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதியும் நம்ம டைலேட் பண்ணி நரம்பு செக் பண்ணும் போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ அதுக்குரிய மாற்றங்கள் ஏற்பட மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம மைல்டு மாடரேட் ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப வெரி சிவியர் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அந்த மாதிரி போகும்போது நரம்புகளில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நரம்பு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் வரும்போது நம்ம வந்து ரெட்டினா சர்ஜரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணும்போது ரெட்டினா லேசர் பண்ணிக்கலாம். கண்ணில் நரம்புலையே நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த நரம்பு வீக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம ரெட்டினா சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: சிலர் கலர் கலராக லென்ஸ் மாட்டிக்கிறாங்களே, அதனால் கண்ணுக்கு எதுவும் தொந்தரவு ஏற்படுமா டாக்டர்?
0: இல்லை, அது எல்லாமே காஸ்மெட்டிக் லென்சஸ் தான். காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ்க்காக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணும்போது மெயின் இது என்னன்னா, நம்ம கரெக்டான சாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான குவாலிட்டி யூஸ் பண்ணுறோமா, இல்லை லோக்கலில் நம்ம கடையில் வாங்குறோமா அப்படிங்கிறது முக்கியம். மெட்டீரியல், மெட்டீரியலோட காண்டாக்ட் லென்ஸ் மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும். சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே போயிட்டு வருவோம், அப்படியே ரிமூவ் பண்ணுவோம் கண்ணிலேருந்து, அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி போடும் போதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பராக கையை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய சொல்யூஷனில் நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் ஐயில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது சேம் டெக்னிக், வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான், ட்ரை பண்ணிட்டு தான் கண்ணிலேருந்து எடுக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா அதனால கருவிழியில், கார்னியல் அல்சர், கருவிழியில் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
1: வேறு என்னென்ன கண் நோய்கள் வருது மேடம்? ஏன்னா கொஞ்சம் 60 வயசு ஆகும்போது கண் தெரியாமல் போயிடுறது, பார்வைகள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுறாங்க. ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஐ பண்ணால் அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ பண்ணிக்கிறாங்க, அது தொந்தரவு எதனால அப்படி வருது?
0: இல்ல, யூஸ்வலா 60 இயர்ஸ்ல ஒரே பண்ணிட்டு அடுத்தை பண்றாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி கேட்ராக்ட், கண்புரை பிரச்சனை தான் இருந்திருக்கும். கண்புரைக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவோம். ஜென்ரலா ஐல என்னென்ன டிசீசஸ் வரலாம் அப்படின்னா கன்ஜங்டிவைட்டிஸ் வரலாம், கண் வலின்னு சொல்லுவோம், மெட்ராசைன்னு சொல்லுவோம். அது வந்து வெரி காமன், அது சீசனலா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது வரலாம். அண்ட் ஈஸிலி டிரான்ஸ்மிசபிள், எப்படி நம்ம கோவிட் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆச்சோ அது மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஃபேமிலியில வராங்க, ஒருத்தருக்கு கண்வழியோட வராங்கன்னா 4-5 பேர் வருவாங்க அதே ஃபேமிலியில, க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து கண்வழி, அக்யூட் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வரலாம். அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ், காற்று மாசு எந்த ஊர்ல அதிகமா இருக்கும் அந்த ஊர்ல இருக்க குழந்தைங்க நிறைய பேருக்கு அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் வரலாம். அலர்ஜினால வர்றது டஸ்ட், வெயில், யூஸ்வலா பாய்ஸ்க்கு சம்மர் சீசன்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண்ணில் வந்து அலர்ஜி வரும், இச்சிங் இருக்கு, அரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணு ரெட்டா இருக்கும், தூங்கும் போது ஈவினிங் டைம்ல ரொம்ப இச்சிங் இருக்கும். ஸோ இது வந்து அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ், சீசனலா அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ரிஃப்ராக்டிவ் எரர், கண்ணாடி போடுறது அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அது வந்து 100% நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் வரலாம். இதே ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ராக்ட், கிளாக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி இதெல்லாம் ஒரு காமன் ஐ டிசீசஸ்.
1: கண் சம்பந்தப்பட்டு பல நோய்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்ணுக்கு வந்து சிலர் வந்து கண்ணை கசக்கிட்டு கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆக்கிடுவாங்க, கண்ணை கசக்கி நீரெல்லாம் வடியும், அப்படி செய்யலாமா?
0: ஆக்சுவலாக கண்ணை வந்து நம்ம யாருமே கசக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஐ வந்து ஒரு வெரி சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் கடவுள் நமக்கு வந்து லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ லிட்ஸ், அப்பர் லிட் அண்ட் லோவர் லிட் வந்து எதுக்குன்னா அந்த ஐபோல கவர் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கண் இமை வந்து அதோட பர்பஸ் வந்து அதுதான், கண்ணை நமக்கு மூடி க்ளோ, தூங்கும் போது கூட அது ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து அதை எவ்வளோ நம்ம கையை வச்சு அழுத்தும் போது அதை நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணை வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ணை வந்து கை வச்சு தேய்க்கக்கூடாது. அது அலர்ஜியா இருக்கலாம், கண்ணு வலியா இருக்கலாம், கண்ணில் தூசி விழுந்திருக்கலாம், பெயின் இருக்கலாம், இச்சிங் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கையை வச்சு தேய்க்கக்கூடாது. நார்மலா இப்போ ரொம்ப இச்சிங் இருக்கு அப்படின்னா ஒரு குளிர்ந்த நீரால நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம், நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஒரு தூசி விழுந்துச்சுன்னா நம்மளே வந்து ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலா. அப்புறம் கையில வச்சு எடுப்போம், சில பேர் வந்து நாக்குல எடுக்கிறாங்க, நாக்குல தூசி எடுத்தோம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷனுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரியான செயல்கள். கண்ணில் ஒரு தூசி விழுந்தா ரெட் ஆகலாம், உறுத்தல் இருக்கும், கண்ணில் ஒரு தூசி இருக்குன்னா உறுத்தல், தாங்கவே முடியாத உறுத்தல், கண்ணை திறக்கவே முடியாது, தண்ணி வடியும். ஸோ இதை மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் அந்த தூசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் வெளியில் கருவில்

0: இருக்காது, மேல் அப்பர் லிட்டுக்குள்ளே இருக்கும், மேல் பட்டைக்குள்ளே இருக்கும். ஸோ டாக்டர் வந்து அதை எவர்ட் பண்ணி அங்கே இருந்துச்சுன்னா ஈஸியாக பட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு நம்ம நான் வீட்டில் வச்சு பண்ணுற வைத்தியங்கள் எல்லாம் கண்ணுக்கு அவாய்ட் பண்ணிடணும், எப்பவுமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது.
1: கண்களை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ண போனால் நீங்கள் கண்ணை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி மேடம்?
0: அது மெயினாக வந்து ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஐடி ஜாப்ல இருக்கும், நம்ம எல்லாருமே சிஸ்டம் பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். ஸோ கண்ணு வந்து ட்ரை ஐஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே நியர் விஷன் நிறைய யூஸ் பண்ணுறோம். முன்ன வந்து முன்ன காலத்தில் வந்து எல்லாரும் வெளியில விளையாடுவாங்க குழந்தைங்க, ரூம்குள்ளே வச்சிருக்க மாட்டோம். இப்போ எல்லாருமே ஸ்கூலு இல்லை வீடு அப்படிதான் வச்சிருக்கோம், வெளியில விளையாட விடுறதில்ல குழந்தைங்கள. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நியர் விஷன், எய்தர் மொபைலோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல தான் குழந்தைங்க வாழ்றாங்க, இல்லை டிவி இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நியர் விஷன் ஜாஸ்தி பார்க்கும் போதும் கண்ணோட பவர் அதிகமாக இருக்கு, அதாவது கண்ணாடி பவர் அதிகமாக இருக்கு சான்ஸ் இருக்கு. கண்ணாடி போடாத குழந்தைங்களுக்கு கண்ணாடி பவர் வரும், ஆல்ரெடி போட்டிருக்க குழந்தைங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நியர் விஷன் ஜாஸ்தி குழந்தைங்கள பார்க்க சொல்லக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஐக்கு வந்து நம்ம நியர் விஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறத நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஐ எக்ஸசைசஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம மூமெண்ட்ஸ்க்கும் ட்ரை ஐஸ்க்கும் அது மாதிரி இது பண்ணிக்கலாமே தவிர ஆஸ் சச் பவரை சரி பண்ணுறதுக்கு எந்த எக்ஸசைஸும் கிடையாது.
1: வேற என்னென்ன நோய்கள் கண் சம்பந்தப்பட்டு வரும் மேடம்?
0: கண்ணில் வந்து கருவிழியில் வந்து உங்களுக்கு கார்னியல் அல்சர்ஸ் வந்து வரலாம், அப்படின்னா வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டடாக வரலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல தூசி விழுந்து அதை ரிமூவ் பண்ணாமல் இல்லை நம்ம வீட்டிலேயே ரிமூவ் பண்ணுறதுனால அந்த கார்னியாவில் அல்சர் மாதிரி வரலாம். ஸோ அது காமனாக வரும். அதுக்கு அடுத்தது கெரட்டோகோனஸுங்கிறது இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது. கெரட்டோகோனஸ்னால் என்னென்னா நம்ம நார்மல் கருவிழியோட ஷேப் இல்லாமல் சென்ட்ரல் பகுதி வந்து கோனிக்கல் ஷேப்பில் ப்ரொட்ரூட் ஆகி வரும், அந்த அந்த பகுதி வந்து தின் அவுட்டாக இருக்கும், லேஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கெரட்டோகோனஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது, நம்மளோட அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் இருந்து ஐயை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரப் பண்ணுறதுனால அது வரலாம். ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது கெரட்டோகோனஸ் இருந்தால் நம்மளோட குழந்தைங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது கெரட்டோகோனஸுமே ஆரம்ப கட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு அது வந்து யூஸ்வலாக அந்த 13-14 இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும், அண்ட் அடலசன் பீரியட் ஃபுல்லாகவே அந்த டிசீஸ் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகும். ஸோ அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா கண்ணாடி பவர், சிலிண்டர் பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். சிலிண்டர் பவர் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே போகும், -1ல் போட்டிருப்பாங்க, 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகலாம், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஸோ நம்ம அப்படி அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்குரிய ஸ்கேன் எடுக்கணும், கார்னியல் டோப்போகிராஃபி ஸ்கேன் எடுத்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஷனை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து C3R கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த கருவிழியில் கருவிழி உள்ள இருக்க கொலாஜனுக்குரிய பாண்டு வந்து லேசாக இருக்கும், அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லேசர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து மேலும் ப்ரோக்ரஸ் ஆகாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதர் கண்ணாடியோ இல்லை அதுக்கு தனியாக காண்டாக்ட் லென்சஸ் இருக்கு, அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்போ கண்ணாடி போடாத ஸ்பெக்டாக்கிள் போடாதவங்களே பார்க்க முடியாது, எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த கண்ணுக்கு வந்து பலன் தரக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன மேடம்? பழங்கள் என்ன, காய்கறிகள் என்னன்னு வகைப்படுத்தி சொல்லுங்க.
0: நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஐக்கு, கண்ணோட நரம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். கீரை வகைகள், கீரை காய்கறிகள் எல்லாமே, கேரட்டு, தக்காளி, விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு இதெல்லாமே எடுக்கலாம். கண்ணாடி பவருக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நம்ம எடுக்கிற ஃபுட்டுக்கும் ஐ பவருக்கும் சம்மந்தம் கிடையாது. நியர் விஷன் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணுறது, ஃபோன் பார்க்கறது, லேப்டாப்பு, டேபு, டிவி, அந்த மாதிரி ரொம்ப நியர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் லாங் அவர்ஸ்க்கு பண்ணுறதுனால வரலாம். ஸோ என்ன பண்ணணும்னா குழந்தைங்களை வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவுட்டோர்னா நம்ம பேட்மிண்டன், ஸ்விம்மிங் அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி, நியர் விஷனே இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்க்குற மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஏதோ ஒரு கிளாஸ் அனுப்புறது, அதுவுமே இன்டோர் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட்டோராக எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு 1/2 to 1 hour சன்லைட் எக்ஸ்போஷர் வெரி குட், அதுவுமே பவரை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்றாங்க. ஏர்லி மார்னிங்னு கிடையாது, 10:00, 11:00 சன்லைட் இஸ் ஆல்சோ குட் தான், உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும், பிளஸ் ஐ பவருமே அதுல ப்ரோக்ரஸ் ஆகாம கண்ட்ரோல் ஆகும். பெரியவங்களுக்கு வந்து 40 வயசுல போடுறதுக்கான காரணம் வந்து பிரெஸ்பயோபியா, அது எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஏஜிங் ஆகும் போது 40 வயசுல வந்து வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டு தான் ஆகணும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். 20 வயசுல லாசிக் பண்ணி கண்ணாடி பவரை சரி பண்ணிக்கலாம். 40 வயசுல வர இந்த பிரெஸ்பயோபியாவை நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும் போது உள்ள வைக்கிற இன்ட்ராக்குலர் லென்சஸ் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். சர்ஜரி கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது இயற்கையான லென்ஸ்ல இருக்கிற அந்த கண் இது வந்து மாறிடும், கலர் மாறிடும், கிளவுடியா மாறிடும். அதை தான் நம்ம ரிமூவ் பண்றோம் கேட்ராக்ட் சர்ஜரியில. அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இயற்கையான பைக்குள்ளேயே நம்ம ஆர்டிபிஷியல் லென்ஸை உள்ள புகுத்துறோம். இந்த ஆர்டிபிஷியல் லென்ஸ் உள்ள வைக்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. மோனோஃபோக்கல் இருக்கு, மல்டிஃபோக்கல் இருக்கு, ட்ரைஃபோக்கல் இருக்கு. ஸோ மோனோஃபோக்கல்னா

0: உங்களுக்கு தூர பார்வை மட்டும்தான் கிடைக்கும். அதே பைஃபோக்கல் அப்படின்னா வந்து தூர பார்வை கிட்ட பார்வை அது சேர்ந்து கிடைக்கும். ட்ரைஃபோக்கல் லென்சஸ்னா தூர பார்வை, நடுப்பார்வை, கிட்ட பார்வை மூணுமே சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த 40 வயசுல வர பிரெஸ்பயோப்பியாவை நீங்க கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது உள்ள வைக்கிற லென்ஸ்லயே 100% நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ட்ரைஃபோக்கல் லென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஆயுசுக்குமே எல்லா பார்வையுமே இருக்கும்.
1: இப்போ லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜங்க் ஃபுட்டுக்கு மாறிட்டாங்க. இந்த உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இப்போ எல்லாத்தோட வாழ்க்கையுமே ரொம்ப அவசர வாழ்க்கையாக மாறிடுச்சு. எல்லாருமே யூஸ்வலாக இப்போ லேடிஸுமே ஒர்க்கிங்காக தான் இருக்கும். ஸோ காலையில் அறக்க பறக்க குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளும் கிளம்பி வரோம். ஸோ அதில் வந்து ரிலாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு பசிக்குது, சமைக்க முடியலையா, நூடுல்ஸ் சாப்பிட்லாம், அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப் மாறி போச்சு. அதுதான் மெயின் ரீசன். ஸோ நம்ம அப்படியே போனோம்னா அதனால தான் சின்ன வயசுலேயே இப்போ டயபெட்டிஸ் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேயே ஹார்மோனல் இஷ்யூஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு மெயினாக நம்ம ஃபுட் ஹேபிட் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாததான் காரணம். ஸோ நம்மளோட டயட்ல முடிஞ்சளவு ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி உள்ள புகுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ குழந்தைங்கன்னா டெய்லியும் ஒரு டம்ளர் பாலும் ஒரு முட்டையும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து பேலன்ஸ்டு டயட்டா ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு எல்லாமே தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லாம் ஃபேட் எல்லாமே வேணும். ஸோ அந்த இது கொடுக்கறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம எப்படி கொடுக்கணும், அது வந்து
1: செரீல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கலாம்
0: கொடுக்கலாம். அதில் விட்டமின்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸ்ப்ரவுட்டட். It starts from family. Individual family இருந்தா நம்ம ஹெல்தி டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: உங்களுக்கு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காகவே இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்துறீங்க. அதனால எந்த அளவுக்கு மக்களிடம் அது போய் சேர்ந்துருக்கு மேடம்?
0: இல்ல, மக்களுக்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு, அதாவது கண்ணில் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குங்கிறது நிறைய கிராமப்புற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே வயசாக கேர், அதாவது பசங்க எல்லாம் வெளியூரில் வந்து இருந்துடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க அப்பா அம்மாவுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கோ அந்த அதாவது அவேர்னஸ் இந்த டிசீசஸ்லாம் வரலாம், இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குங்கிறதுக்கோ சொல்லித்தரதுக்கோ ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இலவச கண் முகாம்கள் போடும்போது நம்ம வந்து பேஷண்ட்டை ரீச் பண்ணுறோம். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது கிடையாது, நம்ம கிராமப்புறத்துக்கு போய் பேஷண்ட்டை ரீச் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு இலவசமாக நம்ம வந்து கண்ணில் செக் பண்ணி பார்வை எவ்வளோ இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி மருந்துகளை குணப்படுத்தக்கூடிய பிரச்சனையை நம்ம அங்கேயே மருந்து எழுதி கொடுத்துறோம். முடியாத பேஷண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இலவச முகாம் மூலமாக நம்ம சர்ஜரி பண்ணி கொடுக்குறோம்.
1: இவ்வளோ நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கண் நோய்கள் அதை எப்படி தீர்க்கிறது, என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்துக்கலாம், கண் வந்து பிரகாசமாக இருக்கணும், எதிர்காலம் பிரகாசமாகணும், அதனால் நீங்கள் சொன்ன தகவல்களெல்லாம் நேயர்களுக்கு ரொம்ப மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நிலையத்துக்கு வந்து கலந்து உங்க கருத்துக்களை எடுத்து சொன்னதுக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி மேடம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கண் நோய்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும் நேர்முகம். பங்கேற்றவர் கண் நோய் மற்றும் கண் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் கனிமொழி அவர்கள். உடன் உரையாடியவர் எம் உமா மீனா. சமையல் அறை தகவல்கள். இந்த கோடை காலத்திற்கு குழந்தைகளுக்கு மனதிற்கு இதமாக பிடித்த உணவுகளை சமைத்து தருவது நல்லது. பீட்ரூட் ரவை அப்பம். தேவையான பொருட்கள்: பெரிய பீட்ரூட் காய் 2, 1 கப் ரவை, சீனி 1 கப், நெய் 2 மேஜை கரண்டி, பால் 200 கிராம், உப்பு 1 பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச், கார்ன்ஃபிளார் 2 மேஜை கரண்டி. செய்யும் முறை: பீட்ரூட்டை முதலில் தோல் உரித்து நன்றாக சீவி கொள்ளவும். மாணலி சட்டியை அடுப்பில் வைத்து அதில் 2 மேசை கரண்டி நெய்யை விட்டு உருகியதும் பீட்ரூட் மற்றும் ரவை இவற்றை சேர்த்து மணம் வரும் வரை வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு மீண்டும் ஒரு வாணலி சட்டியில் 200 கிராம் பசும்பால் ஊற்றி கொதிக்க விடவும். பால் கொதிக்கும் பொழுதே 1 சிட்டிகை உப்பு, தேவையான அளவு ஏலக்காய் தூள், 1 கப் சீனி இவைகளை சேர்த்து நன்றாக கிளறவும். பால் கொதித்து வரும் பொழுது 2 மேஜை கரண்டி கார்ன்ஃபிளாரை கரைத்து ஊற்றவும். நன்கு கிரீம் பதத்தில் வந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி பீட்ரூட் மற்றும் ரவை உருண்டைகளை உருட்டி அதனுடன் சேர்த்து ஃப்ரீசரில் வைத்து பரிமாறவும். தெரியுமா உங்களுக்கு POLICE, போலீஸ், இந்த சொல்லின் விரிவாக்கம் என்ன? புரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் சிவிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் போலீஸ். SUN, சன், இதன் விரிவாக்கம் என்ன? சைனிங் யூனியன் நம்பர்ஸ் இஸ் சன். இன்டர்போல் என்றால் என்ன? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? இன்டர்போல் என்றால்

0: இன்டர்நேஷனல் போலீஸ், அதன் தலைமையகம் பாரிஸ். இயேசுநாதர் பேசிய மொழி என்ன? அராமிக் மொழி. சமையலறை தகவல்கள் தெரியுமா உங்களுக்கு ஆகியவை கேட்டீர்கள். இனி பெண்கள் அன்றும் இன்றும் உரை கேட்கலாம். வழங்குபவர் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள்.
1: பெண்கள் இல்லற பணிகளுக்குள் முடங்கி கிடந்த நிலையிலிருந்து சுதந்திரமான சாதனையாளர்களாகவும் தமக்கென தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குபவர்களாகவும் பல்வேறு துறைகளின் தலைவர்களாகவும் உருவெடுக்கும் அவர்களின் மாற்றத்தை காண்பிக்கும் பயணத்தின் ஒரு பகுதி. அடையாள மாற்றமாய் அன்று முன்பெல்லாம் பெண்கள் தங்கள் கணவர் அல்லது தந்தையின் பெயரால் அறியப்பட்டனர். இன்று அவர்கள் தங்களுக்கென சொந்த அடையாளங்களை உருவாக்கி தங்கள் சொந்த நிபந்தனைகளின்படி வெற்றியை அடைகிறார்கள். பொருளாதார சுதந்திர நிலையில் ஊதியம் பெறாத வீட்டு வேலைகள் அல்லது குறைந்த ஊதியம் பெறும் உடல் உழைப்புகளிலிருந்து விடுபட்டு இன்று தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, வணிகம் போன்ற முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர். வீடுகளுக்குள் முடங்கி அடிமைத்தனத்தை அனுபவித்த பெண்கள் இன்று கல்வி, வேலைவாய்ப்பு, சட்ட உரிமைகளால் விண்வெளி முதல் போர் முனை வரை அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து ஆண்களுக்கு நிகராக தைரியமாக வாழும் புதுமை பெண்களாக உருவெடுத்துள்ளனர். அன்றைய பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு சிறு வயதிலேயே திருமணம் நடத்தப்பட்டது. குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் பெண்களுக்கு பங்கு இருக்கவில்லை. ஆண்கள் மேலானவர்களாகவும் பெண்கள் கீழ் உள்ளவர்களாகவும் கருதப்பட்டனர். ஆனால் இன்று கல்வி வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்குகின்றனர். சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற உரிமைகளை வழங்கியுள்ளது. தங்களது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தவும் சொந்த காலில் நிற்கவும் செய்கிறார்கள். வரலாறு எப்போதுமே பெண்களை சுற்றியே கட்டமைக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் கலை பெண்களுக்கு உரித்தானது. பெண்களின் ஆடை என்பது சுதந்திரத்தை பறைசாற்றும் இடமும் கூட. ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை அவனது நேர்த்தியான பிடித்தமான ஆடையில் இருக்கிறது. அடுத்ததாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் அது திருமணம்தான். அந்த திருமணம் ஆணின் விருப்பப்படியும் பெண்ணின் விதிப்படியும் தான் நடந்து கொண்டிருந்தது. மாற்றத்தின் முகமாய் இன்றைய பெண்கள் தமக்கு அமையப்போகும் வாழ்வை தான் முடிவெடுத்து வடிவமைத்துக் கொள்கிறார்கள். பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கு சம உரிமை, கல்வி, சுதந்திரம் மற்றும் அச்சமற்ற வாழ்வை வலியுறுத்துவதாகும். பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து பெண் கல்வியையும் தன்னாட்சியையும் வலியுறுத்தி கவிதைகள் பாடியுள்ளனர். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வாணுதலால் நாங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌகரியங்கள் பல பல செய்வாராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பாராம். காத்து மானிட செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கு இனிதாக சமைப்பாராம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம். இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பெண் விடுதலையை பாடியுள்ளார் பாரதியார். பாரதியாரிடம் இயல்பாகவே காணப்பட்ட சுதந்திர எண்ணம், அரசியல் மறுமலர்ச்சி, சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை பற்றிய அக்கறையை யாவும் சகோதரி நிவேதிதாவை சந்தித்த பின் மேலும் தீவிரமடைந்தது. பெண்களுக்கு சமூக விடுதலை கிடைக்காமல் நாட்டுக்கு அரசியல் விடுதலை அடைவதில் பயன் இல்லை என்ற எண்ணம் மேலோங்கியது. பண்டை காலத்தில் பாரத நாட்டில் பெண்களுக்கு மதிப்பு இருந்தது. பெண்ணை வாழ்க்கை துணை என்று காட்டினார் வள்ளுவர். ஔவையார் போன்ற பெண்பார் புலவர் தூதுவராக சென்றதை புறநானூறு காட்டுகிறது. பெண்களை சக்தியின் உருவமாக கருதியது பாரத நாடே. பெண்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் இடைக்காலத்திலும் பிற்காலத்திலும் குறையலாயின. பெண்களுக்கு கல்வி அறிவு தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டது. மக்கள் தொகையில் பாதியாக விளங்கும் பெண்களுக்கு கல்வியறிவு இல்லை என்றால் சமூகம் மேம்பட முடியாது என்று உணர்ந்த சான்றோர்கள் பெண் கல்வியை வற்புறுத்தினர். பெண் விடுதலை பெற வேண்டுமானால் அவள் விழிப்புணர்வு பெற வேண்டியது முதல் தேவை. விழிப்புணர்வு என்பது கவனத்துடன் செயல்படும் அறிவு. மாதர்தம்மை

0: நிறைவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் புரட்சி வரிகளில் எழுவது பெண் விடுதலையாகும். பெண்கள் விடுதலை மூலமே உண்மையான சுதந்திரத்தை பெற முடியும் என்றார் பாரதியார். பெண் விடுதலையில் நாட்டம் கொண்ட பாரதியார் தாய் நாட்டை பாரத தேவியாகவும் பெண்மை வடிவில் வணங்கி போற்றினார். தாய் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்மியடி பாப்பா என்பது அவர் குழந்தைகளுக்கு கூறும் அறிவுரை. ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் ஆண் இல்லை. முன்னதை உணரும் சமூகம் பின்னதை மதிக்க மறப்பதும் மறுப்பதும் ஏனோ தெரியவில்லை. தெய்வத்தையே சிவசக்தியாக கண்டு வழிபடும் நம் நாடு பாரதி வழியில் பெண்மையை போற்றினால் உலகத்தில் பெண்மை சிறந்து திகழும் என்பது உறுதி. காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாரதி வழியில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வுதனில் எந்த வகையிலும் நமக்கு தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரி நிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே.
1: பெண்கள் அன்றும் என்றும் உரையாற்ற கேட்டீர்கள். உரையாற்றியவர் தூத்துக்குடி APC மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். இத்துடன் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. ஒலிபரப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு எம் உமாமீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
1: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். நரம்பு தளர்ச்சி, இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க பல பேர், உடல் சிரமம் மிக்க வேலைகளை பார்க்கும் மக்கள் இந்த நரம்பு தளர்ச்சியால் ரொம்பவே சிரமப்படுவாங்க. கை நடுக்கம், உடலில் பலம் குறைந்து காணப்படுவது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடனே ஓய்வு இல்லை, ரெஸ்ட் தேவை, இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும். இதற்கு அஸ்வகந்தா பொடி மிக நல்ல மருந்தாகும். ஒரு டம்ளர் இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து, சுகர் வியாதி இல்லாமல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு பனங்கள் கண்டு பொடியும் சேர்த்து, உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு இதே போல நாளொன்றுக்கு 2 வேளை உட்கொள்ளலாம். மருந்தாக தான் வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த பாலில் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடுவதை தவிர, தாத்ரி லோகம் என்கிற மாத்திரையும் 2 மாத்திரை விகிதம் 2 முறை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தா பொடியை உணவுக்கு முன் தான் உட்கொள்ளணும். வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் உணவுக்கு பின் கூட உட்கொள்ளலாம். இதனால் சோர்வு, உடல் சோர்வு, அதை தவிர ஆண்களுக்கு விந்து குறைவு, இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதனால் உடல் சோர்வு இருந்தாலும், உடல் இழைப்பு இருந்தாலும் அது உடனடியாக சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறு சீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5

0: நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, இவங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பா

0: வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து மனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
5: இப்ப நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரிசியில மாவுச்சத்தும் இருக்கு, புரத சத்தும் இருக்கு. இப்ப ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா, முட்டையிலயும் மாவுச்சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
6: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
4: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: வானொலிக்கு 90
8: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.

0: சென்ற கதாசிரியர் புதுமைப்பித்தன். சொல்லப்போனால் பாரதி காலத்தில் வாழ்ந்த ஏனைய புலவர்கள் உலா என்றும் மடல் என்றும் ஒருதுறை கோவை என்றும் பாடி தமது புலமையை வீணடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் பாரதி எவ்வாறு நிலைகட்ட மனிதரை நினைந்து நெஞ்சு பொறுக்காது கொதித்து பாடினாரோ, அவ்வாறே புதுமைப்பித்தனின் சமகால எழுத்தாளர்கள் பலரும் காதல் கீதல் என்று கதை பண்ணிக்கொண்டு சாதாரண குடும்பக் கதைகளையே பெரிதும் எழுதி வந்த சமயத்தில் புதுமைப்பித்தன் ஒருவரே வாழ்க்கையில் பிறர் கண்ணெடுத்து பார்க்க கூசிய சமுதாய சீர்கேடுகளையும் அவலங்களையும் சாடிய கதாசிரியராக விளங்கினார்.
1: சேர்த்து வைத்த செல்வம் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 2:30 இலக்கிய ஈடு இன்று இடம்பெறுகிறது. புதுமைப்பித்தன் சிறுகதைகள் குறித்து பங்கேற்போர் TMC ரகுநாதன், கமலா விருதாச்சலம், அருணையப்பன் ஆகியோர். நிகழ்ச்சி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 2:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகள் இணையர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672922.
3: மின்னஞ்சல் முகவரி
2: specialschoolnirvagam@gmail.com.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. India asserts BRICS expected to play a constructive role amid global uncertainty and economic challenges. Two-day BRICS foreign ministers meeting begins in New Delhi. India and UAE set to take bilateral ties to next level during Prime Minister Narendra Modi's visit to Abu Dhabi tomorrow. Congress leader V.D. Satheeshan to be Chief Minister of Kerala. Home Minister Amit Shah says India has emerged as a global leader and first responder in disaster management. U.S. President Donald Trump and Chinese President Xi Jinping hold crucial talks in Beijing. Iran war, global energy crisis, tariffs and trade tensions high on agenda. And in badminton, India's PV Sindhu and men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter quarterfinals of Thailand Open. India today asserted that expectations are growing for BRICS to play a constructive role amid global uncertainty and economic challenges. External Affairs Minister Dr. S. Jaishankar stated this in his opening remarks on the commencement of the two-day BRICS foreign ministers meeting in New Delhi today. The meeting is being chaired by Dr. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partner nations are participating in the meeting. Speaking on the occasion, External Affairs Minister Dr. S. Jaishankar said many countries continue to face challenges on energy, food, fertilizer.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம்.
1: மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி.
0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில் மனோ.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். நேரம் 2:31. திரைகாணத்தில் தொடர்ந்து இது நம்ம பூமி திரைப்படத்தில் கே.ஜே.எஸ்.தாஸ் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:41:20. தொடர்ந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் தேவர் மகன்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி

மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832 அதிகாரம் பேதைமை.
1: பேதமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல்.
0: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க.
2: நீதான் அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இனி நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 346 பகுதி. 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாத்தங்கி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடக மலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு NG ராஜப்பா அவர்கள். இன்றிரவு 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், பதிவான

0: இளவரசர் அருள்மொழிவர்மரை சிறைப்பிடிக்க வந்த இரண்டு சோழ நாட்டு கப்பல்களில் ஒன்று கரைதட்டி கரையிலே மூழ்கியிருந்ததை பார்த்துவிட்டு அடுத்த கப்பல் என்னானது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் பூங்குழலியும் பொன்னியின் செல்வனும். எங்கே போய் பார்ப்பது இளவரசே? அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வருகிறது என்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, உன் படகை எங்கே விட்டு வந்தாய்? என் படகு ஏறக்குறைய இந்த ஆற்றின் நடுமத்தியில் அல்லவா இருக்கிறது? யானை மீது வந்தபடியால், அதுவும் நீங்கள் யானையை செலுத்தியபடியால் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டோம். படகில் ஏறியிருந்தால் நள்ளிரவுக்குத்தான் இங்கே வந்திருப்போம். சரி, நன்றாக இருட்டுவதற்குள் இந்த நதிக்கரையோரமாக போய் பார்க்கலாம் வா. இங்குள்ள மரங்கள் கடல் நன்றாய் தெரியாமல் மறைக்கின்றன. ஒருவேளை இன்னொரு கப்பலை கடலில் சற்று தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம் அல்லவா? யானையை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் நதியோரமாக கடலை நோக்கி போனார்கள். சீக்கிரத்திலேயே கடற்கரை வந்துவிட்டது. கடலில் அமைதி குடிகொண்டிருந்தது. அலை என்பதற்கு அறிகுறியும் இல்லை. கண்ணு கெட்டிய தூரம் ஒரே பச்சை வர்ண தகடாகத் தோன்றியது. கடலின் பச்சை நிறமும் வானத்தின் மங்கிய நீல நிறமும் வெகு தூரத்துக்கு அப்பால் ஒன்றாய் கலந்தன. மரக்கலமோ படகோ ஒன்றும் தென்படவில்லை. ஒன்றிரண்டு பறவைகள் கடலிலிருந்து கரையை நோக்கி பறந்து வந்தன, அவ்வளவுதான். சிறிது நேரம் அங்கே நின்று நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு, சரி, புகைந்த மரக்கலத்துக்கு போகலாம் என்றார் இளவரசர். இருவரும் வந்த வழியே திரும்பி நடக்கத் தொடங்கினார்கள். பூங்குடலி, நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். ஆனால் இங்கே நாம் பிரிந்துவிட வேண்டியதுதான் என்றார் இளவரசர். பூங்குடலி மௌனமாயிருந்தார். நான் சொல்கிறது காதில் விழுந்ததா? அந்த புதைந்த கப்பலிலேயே நான் காத்திருக்க தீர்மானித்து விட்டேன். சேனாதிபதி முதலியவர்கள் எப்படியும் இந்த இடத்தை தேடி கொண்டு வந்து சேர்வார்கள். அவர்களுடன் கலந்தாலோசித்து மேலே செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்வேன். ஆனால் உனக்கு இனி இங்கே வேலையில்லை. உன் படகை தேடிப்பிடித்து போய்விடு. என் தந்தையை பற்றி நான் கூறியதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். பூங்குழலி தயங்கி நின்றாள். அங்கிருந்த மரம் ஒன்றின் மீது சாய்ந்தாள். அதன் தாழ்ந்த கிளை ஒன்றை அவள் பிடித்து கொண்டாள். என்ன சமுத்திரகுமாரி? என்ன?
1: ஒன்றுமில்லை இளவரசே. இங்கே தங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். போய் வாருங்கள்.
0: கோபமா பூங்குழலி?
1: கோபமா? தங்களிடம் கோபம் கொள்ள இந்த பேதைக்கு என்ன அதிகாரம்? அவ்வளவு அகம்பாவம் நான் அடைந்து விடவில்லை.
0: பின்னர் ஏன் திடீரென்று இங்கேயே நின்று விட்டாய்?
1: கோபம் இல்லை ஐயா, களைப்புத்தான். நான் உறங்கி இரண்டு நாள் ஆகிறது. இங்கேயே சற்று படுத்திருந்து விட்டு என் படகை தேடிக்கொண்டு போகிறேன்.
0: அது பௌர்ணமிக்கு மறுநாள். ஆகையால் அந்த சமயம் கீழைக் கடலில் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தது. இரண்டொரு மங்கிய கிரணங்கள் பூங்குழலியின் முகத்திலும் விழுந்தன. இளவரசர் அந்த முகத்தை பார்த்தார். அதில் குடிகொண்டிருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்தார். கண்கள் பஞ்சடைந்து இமைகள் தாமாக மூடிக்கொள்வதையும் பார்த்தார். சந்திரன் உதயமாகும் போது குவிதல் இயற்கைதான். ஆனால் பூங்குழலியின் முகப்போது குவிந்தது என்று மட்டும் சொல்வதற்கில்லை. அது வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்தது.

0: நே, தூங்கி 2 நாளாயிற்று என்றாயே, சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று என்றார்.
1: சாப்பிட்டும் 2 நாளைக்கு மேலாயிற்று. தங்களுடன் இருந்தவரையில் பசியே தெரியவில்லை.
0: என் மூடத்தனத்தை என்னவென்று சொல்வது? இன்று பகல் நாங்கள் எல்லோரும் வயிறு புடைக்க விருந்துண்டோம். நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்க தவறிவிட்டேன். வா பூங்குழலி, என்னுடன் அந்த புதைந்த கப்பலுக்கு வா. அதில் தானியங்கள் சிதறிக் கிடந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அந்த தானியங்களை திரட்டி இன்று இரவு கூட்டாஞ்சோறு சமைத்து உண்போம். சாப்பிட்ட பிறகு நீ உன் வழியே போகலாம்.
1: ஐயா, சாப்பிட்டால் உடனே அங்கேயே படுத்து தூங்கி விடுவேன். இப்போதே கண்ணை சுற்றுகிறது.
0: அதனால் என்ன? நீ அந்த புதைந்த கப்பலில் நிம்மதியாக படுத்து தூங்கு. நானும் யானையும் கரையிலிருந்து காவல் காக்கிறோம். பொழுது விடிந்ததும் நீ உன் படகை தேடிப்போ. இவ்விதம் சொல்லி இளவரசர் பூங்குழலியின் கரத்தை பற்றி அவளை தாங்குவார் போல நடத்தி அழைத்து கொண்டு சென்றார். உண்மையிலேயே அவளுடைய கால்கள் தள்ளாடின என்பதைக் கண்டார். அந்த பெண்ணின் அன்புக்கு 7 உலகிலும் இணையேது என்று எண்ணியபோது அவருடைய கண்களில் கண்ணீர் துளித்தது. புதைந்திருந்த கப்பலுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தபோது அந்த கப்பலுக்கு பின்னால் புகை கிளம்புவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள். ஒருவேளை அந்த கப்பலைச் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போயிருந்து திரும்பி வந்திருக்கலாமல்லவா? திடீரென்று அவர்கள் முன்னால் தோன்றினால் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நேரிடக்கூடும். ஆகையால் மெல்ல மெல்ல சத்தமிடாமல் சென்றார்கள். வெகு சமீபத்தில் அவர்கள் போன பிறகும் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை. மறைவில் இருப்பவர்கள் யார், அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியவில்லை. வள்ளிக்கிழங்கு சுடும் மனம் மட்டும் கம்மென்று வந்தது. பூங்குழலியின் நிலையை இப்போது இளவரசர் நன்கு அறிந்திருந்தபடியால் அவளுடைய பசியை தீர்ப்பது முதல் காரியம் என்று கருதினார். ஆகையால் வந்தது வரட்டும் என்று கப்பலை சுற்றி கொண்டு அப்பால் சென்று பார்த்தார். அங்கே அடுப்பு மூட்டி சமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது ஒரு பெண்மணி என்று தெரிந்தது. யார் அந்த பெண்மணி என்பதும் அடுத்த கணத்திலேயே தெரிந்து போயிற்று. அந்த மூதாட்டி இவர்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. இவர்களை எதிர்பார்த்தவளாகவே தோன்றியது. வாய்ப்பேச்சின் உதவியின்றி இவர்களை அந்த மூதாட்டி வரவேற்றாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அமுதும் படைத்தாள். பழையாறை அரண்மனையில் அருந்திய ராஜபோகமான விருந்துகளையெல்லாம் காட்டிலும் இந்த மூதாட்டி அளித்த வரகரிசிச் சோறும் வள்ளிக்கிழங்கும் சுவை மிகுந்ததாக இளவரசருக்கு தோன்றியது. சாப்பிட்ட பிறகு 3 பேரும் கப்பலின் தளத்துக்குப் போய்ச் சேர்ந்தார்கள். சந்திரன் இப்போது நன்றாக மேலே வந்திருந்தான். கப்பலின் தளத்திலிருந்து பார்த்தபோது கடலும் தொண்டைமானாரும் ஒன்றாக கலக்கும் இடமும் அதற்கப்பால் பரந்த கடலும் தெரிந்தன. முன்மாலை இருள் வேளையில் பச்சை தாமிரத் தகட்டைப் போல தோன்றிய கடல் இப்போது பொன்வண்ண நிலாவின் கிரணங்களினால் ஒளிபெற்று தங்கத் தகடாகத் திகழ்ந்தது. அவர்கள் இரவில் திறந்த வெளியில் சுற்றிலும் நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்த போதிலும் புழுக்கத்தினால் உடம்பு வியர்த்தது. காற்று என்பது லவலேசமும் இல்லை. இதைப்பற்றி இளவரசர் பூங்குழலியிடம் கூறியதை அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டாள். வானத்தில் சந்திரனைச் சுற்றி ஒரு சாம்பல் நிறவட்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாள்.
2: சந்திரனைச் சுற்றி வட்டமிட்டிருந்தால் புயலும் மழையும் வரும் என்பதற்கு அடையாளம் என்று பூங்குழலி விளக்கிச் சொன்னாள்.
0: புயல் வருகிற போது வரட்டும், இப்போது கொஞ்சம் காற்று வந்தால் போதும் என்றார் இளவரசர். பிறகு அந்த மூதாட்டி எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று தம்முடைய வியப்பை தெரிவித்தார்.
2: என் அத்தைக்கு இது ஒரு பெரிய காரியம் அல்ல, இதைவிட அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களிடம் அவருக்கு இருக்கும் அன்புக்கும் அளவே கிடையாது. அன்பின் சக்தியினால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்றாள்.
0: இந்த பேச்சையும் அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டு பூங்குழலியின் முகத்தை திரும்பி ஒரு திக்கை சுட்டி காட்டினாள். அங்கே அவர்கள் ஏறி வந்த யானை நின்று கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை ஒன்று நின்றதைக் கண்டு இருவரும் அதிசயித்தார்கள்.
2: இந்த குதிரையின் மீது ஏறி இவர் வந்தாரா என்ன? இவருக்கு குதிரை ஏற தெரியுமா என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார்.
1: அத்தைக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாம் தெரியும். படகு வலிக்க தெரியும். சில சமயம் காற்றில் ஏறி பிரயாணம் செய்வாரோ என்று நினைக்க தோன்றும். அவ்வளவு சீக்கிரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் வந்து விடுவார்.
2: எப்படி வந்திருக்க முடியும் என்று நமக்கு ஆச்சரியமாயிருக்கும்.
0: இளவரசர் இப்போது வேறொரு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார். கரையில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரையின் கம்பீர தோற்றம்தான் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது. அரபு நாட்டில் வளர்ந்து வரும் உயர்ந்த சாதி குதிரைகளில் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது?
2: எப்படி இங்கே வந்தது? எப்படி இந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: சிம்ஹாசனம், இதை மையமா வச்சு இந்த நெடுங்கதை பாத்திரங்களை ஆராய்வோம். சாபமுள்ள இந்த சோழ சிம்மாசனம் என் புதல்வர்களுக்கு வேண்டாம்னு அலறியபடி குந்தவையிடம் சொல்றார் சுந்தர சோழர். பாட்டனும் பேரனும் யோசிச்சு என்ன வேணுமோ செய்து கொள்ளட்டும், நானும் பார்த்திபேந்திரனும் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போய் தமிழர் வீரத்தையும் புலிக்கொடியையும் நிலைநாட்டுவோம். இது ஆதித்த கரிகாலனின் திட்டம். தஞ்சாவூர் சிம்மாசனம் தன் பேர்ல அமர்வதற்கு ஆள் இல்லாம தவிக்க போறதில்லை. அத்தோட எந்த சிம்மாசனத்திலையும் உட்கார்ந்து ராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் அருள்மொழிவர்மர். சோழ சிம்மாசனம் தமக்கு உரியதுங்கிறத மூடு பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளி முகதரிசனத்தை தந்து உறுதிப்படுத்திட்டார் மதுராந்தகர். போதைக்கு வேறு பல காரணங்களால தந்தையும் தம்பியும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அருள்மொழி கையில் இருக்கிற சங்கு சக்கர ரேகை அவனை நிச்சயம் சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடும். இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை குந்தவைக்கு. தஞ்சை தங்க சிம்மாசனத்துல ஒரு நாளாவது பழுவேட்டரையை ஏத்தி வச்சு பார்க்கிற வரையில தூங்க மாட்டேன். இது நந்தினியின் சூளுரை. நேர்களே, பேசும் சக்தி இல்லாததோடு சித்த பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருக்கிற மூதாட்டி, நியாயமா தஞ்சாவூர் சிம்மாசனத்துல வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி, காவேரி தாயாகவும் அமுதூட்டும் அன்னையாகவும் காட்சி தந்துட்டு போயிடுறாங்க. சேற்றிலே சிக்கி இருந்த கப்பல்லையும் சோற்றை ஆக்கி பசிய போக்கின மாதரசி. அந்த அன்புள்ளம் எளிய உணவையும் பெரு விருந்தா மாத்திடுச்சு. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்திட்ட சோறு எல்லா உலகும் பெறும். புல்வேளூர் பூத்தன் என்பவர் வரகரிசி சோறு, கத்தரிக்காய் பொரியல், புளித்த மோர் இவற்றால் ஆன எளிய விருந்து அளித்தார். அதை உண்ணும் பேரு இந்த உலகுக்கு ஈடாகும். இப்படி பாடினாங்க தமிழ்ப்பாட்டி ஔவையார். தன் பெரியம்மைனு பொன்னியின் செல்வரும் தன் அத்தைன்னு பூங்கொழிலையும் குறிப்பிடுற அந்த மூதாட்டி அரபு குதிரை உண்ணத்தன் வசப்படுத்தி இந்த பகுதிக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு வியப்படையரும். பூங்கொழிலின் விளக்கம் காரைக்கால் அம்மையார நினைவூட்டுது. இவள் நம்மை பேணும் அம்மை.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி திரை இசை. முதலில் மந்திரிகுமாரி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில்வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர்

0: பெற்றனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதில் நின்றவையில் ஸ்வர்ணலதா குரலில் சத்ரியன் படத்திலிருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச அதுவே பாடலாக நம் செவிக்குள் நுழைய

0: அது என்ன நேரடி நடவடிக்கையினால் தாயே?
1: இடைக்கால அரசாங்கத்தில் சேரும்படி வைஸ்ராய் வேவல் விடுத்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். தனது பாகிஸ்தான் குறித்த கோரிக்கையை எப்படியாவது ஏற்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டத்தை அவன் செயல்படுத்தினான். வங்காளத்தில் அப்போது கல்கத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்கள் செழிப்பானவையாக இருந்தன. தனது பாகிஸ்தான் நாட்டுக்கு கல்கத்தா தேவை என்று நினைத்தான் ஜின்னா. அப்போது வங்காளத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கல்கத்தா மற்றும் சுற்றியுள்ள நகரங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தொகை என இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஒருவேளை மக்களிடம் வாக்கெடுப்பு எதுவும் நடந்தால் அங்கே தனது பாகிஸ்தானுக்கு சாதகமான ஆதரவு இருக்காது என்று எண்ணினான் ஜின்னா. அதனால் கல்கத்தாவை முஸ்லிம் பெரும்பான்மை ஆக்குவது என்று திட்டமிட்டான். உயிர் பயத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து விரட்டி மறுதரப்பிடமிருந்து வர்த்தகங்களையும் சொத்துக்களையும் வீடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் முஸ்லிம் லீக் தலைவர்கள். 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக அனுசரிக்க வேண்டும் என அறிவித்தான் ஜின்னா. அந்த தினத்தை பிளாக் டே எனும் துக்க தினமாக கருதப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எதையும் அவன் மேற்கொள்ளவில்லை. வங்காளத்தில் முஸ்லிம் லீக் ஆட்சி அமைந்திருந்தது. முதல்வராக ஹுசேன் ஷஹீத் சுஹ்ராவர்தி பதவியில் இருந்தார். ஜின்னாவின் திட்டப்படி 1946 ஆகஸ்ட் 16 முதல் கல்கத்தாவில் மத கலவரத்தை ஏற்பாடு செய்தான் சுஹ்ராவர்தி. அதற்காக ஜின்னா தேர்ந்தெடுத்த நாள் மத ரீதியாகவும் கவனமாக பரிசீலிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் லீகின் கட்டுப்பாட்டில் இருந்த த ஸ்டார் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பத்திரிகை வெளியீடுகளில் அந்த தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நினைவூட்டப்பட்டது. தீர்க்கதரிசியின் அடிச்சுவட்டை பின்பற்றி வங்காளத்தை தூய்மையான நாடு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 16 அன்று காலை விடிந்தது. அன்று அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. என்றாலும் பெருமளவில் சூறையாடல்கள் நடக்கும் என்று எவரும் நினைக்கவில்லை. நகரின் எந்த பகுதியிலும் ஒரு போலீஸ்காரரை கூட மக்களால் பார்க்க முடியவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று நடுப்பகல் ஷாம் பசாரிலும் பிற பகுதிகளிலும் ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு வன்முறை செயல்களில் இறங்கிவிட்டார்கள். காசிபூர் மைதானத்தில் பிற்பகல் 2 கூட்டம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. பகல் 12 முதலே ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு மைதானத்தை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். கலவரம் தொடங்கப்பட்டது. அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ அரசாங்கத்தின் போலீஸ் பிரிவுகள் எதுவும் உதவிக்கு வரவே இல்லை. ஏனென்றால் கலவரத்துக்கு அழைப்பு விடுத்ததே ஆளும் முஸ்லிம் லீகின் முதல்வர் சுஹ்ராவர்தி தானே. அவன் தனது உரையில் காவல்துறையும் இராணுவமும் தம்மால் கட்டுப்படுத்தப்படும் என்று முஸ்லிம் லீக் தொண்டர்களுக்கு உறுதியளித்திருந்தானே. கல்கத்தாவில் முஸ்லிம் லீக் நடத்திய பிரம்மாண்ட ஊர்வலத்தை அடுத்து அடுத்த நாளும் தெருக்களில் திரண்ட ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு அப்பாவி பொதுமக்களை பெருமளவில் கொன்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. வீடுகள் கொளுத்தப்பட்டன. கல்கத்தா இரத்த களரியானது. இது கலகம் அல்ல, பேயாட்டம் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். மறுதரப்பு திருப்பி தாக்க மாட்டார்கள் என்று வங்காள முதல்வர் சுஹ்ராவர்தி கணித்தபடி அந்த 2 மறுதரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வெளிப்படவில்லை. சுஹ்ராவர்தி

லால் பஜாரில் உள்ள கல்கத்தா காவல்துறை தலைமையகத்தின் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொண்டார். அங்கிருந்தபடியே பிரிட்டிஷ் மற்றும் ஆங்கில இந்திய காவல்துறை அதிகாரிகள் படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி கலவர நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டான்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட ஆயுதப்படை

0: மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 71 உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சலப் பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர்

0: மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளிமாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இனி பண்ணை செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீவுமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
7: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
5: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30, ஆகாஷ்வாணி

0: முத்தழகு, கொஞ்சம் இங்க வாயேன், உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்.
1: அட, என்ன பட்டக்கா? என்கிட்ட என்ன உங்களுக்கு தயக்கம்? என்னன்னு தான் கேளுங்க.
0: முத்தழகு, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நானும் என் பசங்களுக்கு அது இதுன்னு விதவிதமா வகை வகையா செஞ்சுதான் போடுறேன். ஆனாலும் அப்பப்ப ஏதாவது நோவுன்னு வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆகுது. அங்கிட்டு போனா அந்த சத்து இல்ல இந்த சத்து இல்லைன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துறாங்க.
1: பட்டக்கா, நீங்க கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி உன் பசங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்காங்க, அப்படி நீ என்ன கொடுக்கறன்னு கேட்க வரீங்க, அதானே?
0: ஆமா முத்தழகு, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே.
1: அக்கா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? உங்களோட சந்தேகத்தை கேட்க வந்திருக்கீங்க, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன்.
0: ஆமா முத்தழகு,
1: நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம எடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அத ஏனோ தானோன்னு எடுத்தா நமக்கு தான்க்கா தொல்லை.
0: சரி முத்தழகு, நானும் தான் என் பசங்களுக்கு சரியான உணவை சரியான நேரத்துல சமைச்சு கொடுக்கறேன். அவங்களும் தான் சாப்பிடுறாங்க. ஆனாலும்
1: அக்கா, உணவை சரியா கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுல எல்லா சத்துக்களும் சரியா அடங்கி இருக்கணும். அதுக்கு பேரு தான் சரிவிகித உணவு.
0: சரிவிகித உணவா? அப்படின்னா
1: அன்றாடம் நாம எடுக்கிற உணவு பசிக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. அதுல புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி சரியான விகிதத்துல நாம அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு.
0: முத்தழகு, என்னென்னமோ சொல்ற, கொஞ்சம் புரியறாப்புல சொல்ல.
1: கொஞ்சம் பொறுங்கக்கா, இதோ இவங்க சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்றோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க?
3: இப்போது நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அளவில் ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோடு இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது மூணும் சேர்ந்திருந்தால் தான் நம்மளால இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும்.
2: இதுக்கு வந்து உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும் போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உணவில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும், அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க?
3: சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போதே சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வந்து வேலை வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய தேவை உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலியமாக நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்னு சொல்கிறோம், அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸ் நம்ம இந்த புரதச்சத்துக்கள் இருந்தும் லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது

0: அனைத்து எல்லா உணவுகள்லயும் எல்லா பொருட்களும் இருக்கு, ஆனா அதனுடைய ப்ரப்போர்ஷன் அதனுடைய விகிதம் தான் மாறுது. இப்ப நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியில மாவு சத்தும் இருக்கு, புரத சத்தும் இருக்கு. இப்ப ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலயும் மாவு சத்து இருக்கு, புரத சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும், அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
1: இப்ப இதுல இந்த உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டமின்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அதே போல இந்த கனிமங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: ஆமா, இப்போ எல்லாருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கிறது என்னன்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. இப்போ இந்தியா மாதிரி நம்ம வளரும் நாடுகளில் நம்ம இப்போ ஃபுட் செக்யூரிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கோம், அதாவது உணவு பாதுகாப்பு அண்ட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. இப்போது நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லையும் நமக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க இல்லைங்களா, பருப்பு கூட இப்போ நமக்கு கிடைக்குது நம்மளுடைய மாநிலத்தில். ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம், ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை நம்மளால் இன்னும் பூர்த்தி பண்ண முடியல. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹிட்டன் ஹங்கர், மறைக்கப்பட்ட பசி அப்படிங்கறத சொல்றாங்க. இதை நோக்கிதான் இப்ப எல்லாருமே நம்ம ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்த கல்லூரியிலே பாத்தீங்க அப்படின்னா உணவு சம்பந்தமா, அதாவது இந்த ஹிடன் ஹங்கரை நீக்கிறதுக்கான எப்படிலாம் சில உணவுகளை நம்ம தயாரிக்கலாம், ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, இப்ப விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதோடைய தேவைகள் அன்றாடம் இருக்கு நமக்கு. நம்ம உடம்புல வந்து மொத்தமாக சேமிச்சு வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது, டெய்லி அதை நம்ம சாப்பிடணும், தினசரி அது நீக்கப்படுகிறது. ஸோ அந்த சத்துக்களை நம்ம சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்கு, என்னெல்லாம் புதிய உணவுகளை நம்ம பண்ணலாம், இல்லை இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எப்படி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகரித்து நல்ல ஒரு பையகப்படுத்தி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்களோட தேவை வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்லணும்னா

0: அதில் முக்கியமாக இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடு நம்ம தேசத்தில் நிறையா இருக்குது. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறோம், நிறையா உணவுகள் தயாரிக்கிறோம், புதிய உணவுகள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுகள், சிறுதானிய வகைகளில் நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதை எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை நல்ல பையகப்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்தி அதை எப்படி எல்லாருக்கும் சென்றடைய முடியுங்கிறத நோக்கி இப்போ பயணிக்கிறோம் நம்மலாம். இரும்பு சத்துன்னு சொல்லும் போது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு யோசிக்கிறது என்ன, சத்துள்ள சாப்பாடா, அது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும், காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம வந்து ஒரு சராசரி மனிதரால் போய் வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ ஒரு சத்துள்ள சாப்பாடுனா நான் வந்து பாதாம் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு கீரை எடுத்துக்கலாம். நம்ம நம்மளுடைய அடுப்ப சமையல் அறையிலே நம்மளால் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வெந்தயக்கீரை போட்டு வைக்கலாம், வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்க, ஒரு சின்ன டப்பாவில் போட்டிங்கனாலே ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அது நம்மளால் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் டெய்லி, இரவு நேரத்தில் எடுத்துக்காமல் மதியம் சாப்பிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நிறையா இருக்குது, அது போக நார் சத்து நிறையா இருக்குது. இப்போது நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் தேசத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் பேர்டன் அப்படின்னு சொல்கிறோம், இருமுனை கத்தி நமக்கு இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் பருமன், உடல் இடை கூடுதலாக இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அது மூலியமாகலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா கேட்ட மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை, அதனால் சில பிரச்சனைகள். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த சரி விகித உணவை அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நான் சொன்ன மாதிரி சரியான உடற்பயிற்சியும் செய்யணும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்குமே எல்லா தகவலும் கிடைக்குது, ஆனால் யாருமே அந்த தகவல் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. அதோடைய வேலிடேஷன் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் போது தான் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம நிறையா இப்போது செய்திகள்லாம் பார்க்குறோம், திடீர்னு ஒரு தவறான உடற்பயிற்சி செய்கிறதுனால வர பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சயின்டிஃபிக் முறை, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளில் அவங்க உடல் இடையை குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது பார்க்கணுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ குறைக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் முறை. அது எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கேலரிகள் வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து கட் பண்ண முடியும், 500 கேலரியை நம்ம அதிகமாக நம்ம செலவிட முடியும். எப்படின்னா உடற்பயிற்சி மூலியமாக, சரிங்களா. இப்போ உடல் இடை கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு திருமணம் ஆக போகுது, எனக்கு வந்து நான் உடனே உடல் இடையை குறைக்கணும், இல்லை உடல் இடையை கூட்டணும் அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான டயட்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களால உடல் எடையையும் சுலபமாக குறைக்க முடியும், உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம திடீர்னு குறைஞ்சிது, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, இன்னும் ஜாஸ்தியாக போயிடுவாங்க, திருப்பி அவங்களால குறைக்கவே முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க முடியும்.
1: இல்லை இது வந்து ஒரு சீரான முன்னேற்றமாக இருக்கணும். ஆமாம், இப்போ ஹிடன் ஹங்கர் அப்படின்ட்டு சொன்னீங்க, அந்த மறை பசி அப்படின்னு சொன்னீங்க, அதை இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது அப்படின்னாக்க கிடைக்கிற உணவை வந்து சாப்பிட்றாரு, அந்த குவான்டிட்டி அப்படின்ட்டு அளவு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நிறைய எடுத்து சாப்பிட்றாரு, பசி அடங்கிருது, பசி ஆறிடுறாரு. ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பசி இல்லை, மறுபடியும் பசிக்கும் போது சாப்பிட்றாரு, இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த எல்லா விதமான அவர் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் தான், இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அது மட்டும் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்க, இப்போ மற்ற சத்துக்கள்லாம் கிடைக்காது, அதனால வந்து உடல் குறைகள் அதெல்லாம் வரும் இல்லைங்களா. அப்படின்னு தான்
0: சொல்கிறீங்க, நீங்கள் அழகாக கேட்டீங்க. இப்போ நமக்கு சாதாரணமாக பசிக்குது அப்படின்னா நமக்கு வந்து உடல் சொல்லுது பசி இருக்கு, போய் சாப்பிட்றோம் நம்ம. இப்போ இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுங்கிறது உடல்ல இருக்கு, ஆனா அது வெளி வரல, அது வெளிப்படுத்தல, அது வேற விதமா வெளிப்படுத்துது நம்ம உடல்ல. இப்ப வந்து ஒரு முடி கொட்டுறதா இருக்கட்டும், இப்ப நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம், பாய்ஸா இருக்கலாம், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, சரி விகித உணவு கிடைக்கிறது இல்ல, ஒரு சத்தான உணவு சாப்பிட்றது இல்ல. அது போக இப்போ நமக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, போன்ல வச்சிருக்கோம், வெளியில் வாங்கி சாப்பிடும் பழக்கம் நம்ம கிட்ட அதிகமாயிருச்சு. இதெல்லாம் சில காரணங்கள். அப்போ வந்து நிச்சயமா இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை வந்து நம்ம உடல் வந்து வேற விதமாக வெளிப்படுது, அதனால தான் அதை வந்து மறைக்கப்பட்ட பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு தகவலுங்க, இப்போ நீங்கள் ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போது ஜென் ஜி அப்படிங்கிறோம்,

0: 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கு. அவங்க ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கும் விதமே வேற மாதிரி இருக்கு. அவங்களுடைய அப்ரோச்சே எல்லா துறைகள்லையும் வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம், இந்த பாரம்பரியமா வரக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு சரியா போகல. அப்போ இப்போதான் இந்த இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம அந்த விஷயங்களை புகுத்தணும். அவங்க வந்து சுவைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சத்தான உணவா ஒரு சுவையான உணவா அப்படிங்கிறத நோக்கி போகும்போது, ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பசியை போகுது, ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு சரி வர கிடைக்குதா? இப்போ சில ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது என்னென்னா, இந்த நுண்ணுட்டு சத்துக்கள்லாம் பெருசாக இருக்காது, அதில் வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும், அது அதீத கேலரிஸ் கொடுக்கும். இப்போது நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? இப்போ எனக்கு நல்ல பசி இருக்குது, எல்லாருக்கும் அந்த பசிக்கக்கூடிய டைமுன்னு பார்த்தீங்கன்னா 4-6. எவ்வளோ டயட் இருந்தாலும் 4-6 வந்து என்னத்தையோ போய் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு பேக்கரி வாசலில் இருக்காங்க, ஒரு பழ கடை ஒரு ஆப்பிள் விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஆப்பிளை வாங்கி அந்த பசியை போக்கலாம். ஆப்பிள்லையும் கேலரிஸ் இருக்குது, ஆனால் அதோட நமக்கு நார் சத்து கிடைக்குது, சில வைட்டமின்கள் கிடைக்குது, முக்கியமான சில மினரல்ஸ் கிடைக்குது. ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் அந்த பசியை போக்குறதுக்கு, அந்த ஹெவியான பசி இருக்கு இல்லைங்களா, அதை போக்குறதுக்கு நம்ம தான் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணும், எதில் சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: இந்த மாதிரி சரிவிகித உணவாக இல்லைனாக்கு பலவித பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய. ஆமாம் சரிங்க. இப்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் வந்து சரிவிகித உணவாக இருக்குங்க?
0: இது வந்து இன்னொரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் முதல் 1000 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்காக. இப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களை வந்து நீ வந்து சாக்லேட் சாப்பிடாத, நீ வந்து மிட்டாய் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம தான் அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தை சின்ன வயசில் புகுத்துறோம். இப்போது எந்த ஒரு குழந்தையையும் ஒரு கீரை சாப்பிட வைக்கணும், இல்லை ஒரு சத்து நிறைந்த ஒரு பொறிவிளங்காய் உருண்டை சாப்பிட வைக்கணும், ஒரு சத்துமாவு உருண்டை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை 2 வயசுக்குள்ள அந்த டேஸ்ட்டை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போது அதே மாதிரி வீனிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இணை உணவுகள். இப்போது 0-ல் பிறந்ததுலேருந்து 6 மாத காலம் வரைக்கும் நிச்சயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய்ப்பாலில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் மற்ற பால் கொடுத்தாலும் அந்த மனித குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அந்த தாய்மார்கிட்ட தான் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் ஃபீடிங் ரொம்ப முக்கியம்.
1: குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக.
0: ஆமாம், நிச்சயமாக அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்குது, அது அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாக தான் போகும். நிச்சயமாக அது கொடுக்கணும். தண்ணி கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த தாய்ப்பால்லே தண்ணிலாம் இருக்கும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 5.5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகளாக நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அந்த இணை உணவுகள் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கும் நமக்கு பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது சந்தைகளில் ஏகப்பட்ட இணை உணவுகள், குழந்தைகளுக்காகவே பிரத்யேக உணவுகள்லாம் இருக்குது. அது போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே முளைக்கட்டின பயிறு வச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் முளைக்கட்டின பயிறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்காது. அந்த 1-1.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்சைம், அந்த செரிக்க வைக்கக்கூடிய என்சைம் வந்து இருக்காது. அதனால தான் முளைக்கட்டின பயறு வகைகள், முளைக்கட்டின ராகி, அதை வீட்டிலே நம்ம செஞ்சு காய வச்சு அரைச்சி காற்றுப்புகா டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பாலில் நம்ம அதை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். சந்தையில் கிடைக்கிறத விட இது ரொம்ப சிறந்த உணவு. அது போக நீங்கள் ஒரு இணை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒவ்வாமை ஏற்படுது அந்த குழந்தைக்கு, ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா, இல்லை ஒரு வாந்தியே எடுக்குதுன்னா, எதனால் அந்த குழந்தை அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். 2-3 நாள் அந்த உணவை கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியான செரிமானம் இருக்கா, அதோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதிய உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், அன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்கிறோம், அதையே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல மசிச்சு காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். 1-1.5 வயசுக்கு மேலே அதுவே போதுமான சத்துக்களை கொடுக்கும்.
2: என்ன பட்டக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி

0: உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: கேட்டேன் முத்தழகு. ரொம்ப அருமையான விவரங்களை புரிய வச்சிட்டாங்க. நான் கூட நல்லா தானே சமைச்சு கொடுக்குறோம், ஆனாலும் ஆரோக்கியம் இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா சமைச்சு கொடுக்கறத விட நல்லதை சமைச்சு கொடுக்கணுன்றது இப்பதான் எனக்கு புரியுது.
0: அக்கா, நாம எடுக்கிற உணவுல எல்லா சத்துக்களும் சரியான விகிதத்துல இருந்ததுன்னா நாம எப்போதும் ஆரோக்கியமா இருக்கலாம். அது இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: புரிஞ்சுது முத்தழகு. இனிமே என் பசங்களுக்கு சத்தான சரிவிகித உணவு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுக்க போறேன்.

0: தொடர்ந்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டை பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய

வளிமண்டல ஓராண்டு பயிராகும். ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் தட்டை பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. இப்பயிர் சமவெளி பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 750 முதல் 1100 மில்லிமீட்டர் மழை பொழிவில் மணல் சார்ந்த மண்ணில் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்ட பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டை பயிர் உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சி அடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ரக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டை பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத

மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும், அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், டேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டைப்பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டைப்பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரத சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டைப்பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டைப்பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டைப்பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டைப்பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரத சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டைப்பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டைப்பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைப்பதிலும் தட்டைப்பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர், வைரஸ் மற்றும் பூஞ்சாணம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது.

0: தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைச்சிடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில், ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு

0: பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000-க்கும் மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி. திரைகானம் முதலில் தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், பாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய், வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
2: இனி ஒலிக்க இருப்பது ஜெயச்சந்திரன் குரலில் ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்பட பாடல்.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள்

நாள் என்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள்

0: பத்து பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

ஒலித்தது வாழ்வே மயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடும் வானம் பாடி திரைப்பட பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கல்யாணமாம் கல்யாணம். படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நேரம் இப்போது 9:30.
1: கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு சுராஜ் தாமரை நஞ்சன், எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
2: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நானு ரெடி
3: ஆயிட்டேன்.
4: அவ தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலேயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிட கூடாதா?
2: ஏன் மம்மி பாட்டியை கோச்சிக்கிறீங்க? பாட்டி சாப்பிட்டுட்டு வரட்டுமே.
4: ஏய், இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத என்ன? உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொட்டிக்கிட்டுமே.
3: சரிம்மா, கீதா கண்ணு வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
2: ஏன் பாட்டி சாப்பிடலையா?
3: இல்லம்மா, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு.
2: பாட்டி உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக் நான் தூக்கிக்கிறேன், கொடுங்க.
3: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சுமை, வாமா போலாம்.
4: அப்பா, இப்பவாவது போய் சேர்ந்தாங்களே.
5: கல்யாணி
4: என்னங்க?
5: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
4: ஓ, அதுக்காக தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
5: என்னது?
4: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு.
5: ஆமா.
4: உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா, அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
5: இங்க பாருங்க, எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
4: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
5: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
4: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
5: கல்யாணி,
4: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாய காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
5: கல்யாணி,
4: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
5: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
4: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
5: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
4: பாப்போம், அதையும் தான்.
6: வாமா வா மாலதி, யார் வந்திருக்கா பாரு.

0: அம்மா வந்திருக்காங்க.
1: என்னம்மா
0: உன் ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதுப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் அம்மா? ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
2: சிவா
0: அம்மா.

0: தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா.
1: அம்மா,
0: அவளாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
2: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
0: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. ஆனா
1: என்னம்மா,
0: அண்ணன் இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்ப மானம் மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
1: அப்படியா?
0: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
1: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
2: அத்தை, இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்தை. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
2: ஆமா அத்தை, வாங்க சாப்பிட போலாம்.
3: என்ன ஆச்சு?
4: பிறந்ததுல
3: இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டினா, சோறு ஊட்டினா, பள்ளிக்கூடத்துக்கு அடைச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
4: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு
3: சொல்றீங்களா? கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
4: ஏது ஏது, நீங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி குடிப்பீங்க போல இருக்க.
5: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
3: அடடே சிவா, வாடா வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க அண்ணா.
5: ஏன் சித்தப்பா பாட்டி அழைச்சிட்டல்ல?
1: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
5: ஆமா சித்தப்பா.
1: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
5: டேடி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன் டேடி.
4: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
1: என்ன நீ யோசிக்கிறீங்க? 2 நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
4: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பார்த்துட்டானா கேட்கவே வேண்டியதில்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கேயே இருந்துட்டு போட்டான்.
3: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒண்ணும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
4: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
3: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசைய அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
4: ஆமாமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
3: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
4: என்ன சொல்றீங்க நீங்க?
3: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்ற
4: அவங்க.

0: கடமையை அவங்க செஞ்சாங்க. இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு என் புருஷன் இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல.
1: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல 6 மாசம் உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வர்றேண்ணா. அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்க பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா
2: சிவா
1: கோழை ஆயிட்டீங்க.
0: இது எங்க குடும்ப பிரச்சனை.
2: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
1: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னல திறந்துடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான்
0: வர்றேண்ணா.
2: அடாத கீதா, அடாத, நானே உன்னை உன் பாட்டுக்கிட்ட அடைச்சிட்டு போறேன். என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி வஞ்சனையா நடந்துக்கிற?
0: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
2: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
0: என்ன சொன்னீங்க
2: கல்யாணி? நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
3: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட்புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
4: சாச்சி மிஸ்.
3: ஏண்டி கீதா, நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
4: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
0: வணக்கம் டீச்சர்.
3: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
0: சொல்லுங்க மிஸ்.
3: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
0: உண்மைதான் டீச்சர், இந்த மாசம் பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
3: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
0: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
3: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏம்மா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்னை பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட வம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அதை நினைச்சுதான்டா மனசுக்குள்ள தினம் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா அம்மா, எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சிவா, ஒண்ணுமில்ல.

0: பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாமல் போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லைடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா. படிப்பிலையும் டெல் ஆகிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலைடா.
1: இங்கே பாருங்க, டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்கே வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியும் கீதாவை பற்றியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமாக இருங்க.
0: டே சிவா, மனைவி அமையிறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி மாலதி பாரு, எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறான். டே சிவா, இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா. அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
0: வந்திருக்கலாம் தான்ப்பா, ஆனால் நான் இப்போ நேராக ஆஃபீஸில் இருந்து வர்றேம்மா.
3: ஏன்னா நீங்கள் இங்கே வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை?
0: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் சிவா. சிவா
3: அண்ணா,
0: இந்த இதை வச்சுக்கப்பா.
3: என்னண்ணா இது என்ன?
0: சிவா, இதில் 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
3: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
0: அப்படி இல்லை சிவா, அப்படி இல்லை. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி. இது உன் மனைவிக்கு தெரியுமா?
0: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா, உடம்ப கவனமாக பார்த்துக்கிங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணில் காட்டுடா.
0: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டே சிவா, நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
3: போய் படுத்துக்கம்மா.
2: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவோ நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாமா. கீதா, புறப்பட்டியா? கார் வருதுமா, பார்த்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா கீதா.
3: அம்மா, என்னது பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்திருக்க? கனவு ஏதும் கண்டியா?
1: அத்தை, என்னாச்சு? ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
2: தேசிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா. என் மனசு பதறுதே சிவா.
3: அம்மா,
2: இப்பவே கீதாவை பார்க்கணும் போல இருக்குடா.
3: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒன்றும் பயப்படாதம்மா.
2: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலடா சிவா. ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
1: சரி அத்தை, இப்போ நீங்கள் கவலைப்படாமல் படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிகிட்டு வரேன்.
3: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
1: சரிங்க.

0: அத்தை அங்க பாருங்க, கீதா வரா.
1: கீதா, கீதா.
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி, இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதாம உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா, இங்க வாடிங்க.
2: பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? பெத்து வளர்த்தவளை உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.

0: அக்கா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தை அழைச்சிட்டு வந்தேன்.
1: மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா?
0: கீதா, நீ அழாதம்மா. அக்கா, நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
1: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
2: கல்யாணி, உன் புருஷனை பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
1: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும், அதை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. எகிதா, என்ன பாட்டியை புடிச்சுக்கிட்டே நிக்கிற, வாடிங்க. வரமாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்ச அழுத்தம்?
0: அத்தை, இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
3: பதி, பதி.
4: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
5: இதோ
4: கல்யாணி, நான் உடனே வரேன்.
6: கீதா இப்ப எப்படி இருக்க?
1: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவை
4: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்?
6: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
4: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
6: எங்க? மூச்சை இழுத்து விடு. ஜுரமும் இல்ல மிஸ்டர் கோபி.
4: என்ன டாக்டர்?
6: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்லை. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
4: டாக்டர்,
6: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
4: டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
6: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைன்னா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி, சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
4: என்ன கல்யாணி யோசிக்கிறேன்? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
7: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
4: கல்யாணி, பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
7: என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
4: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை, நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசு.

0: அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மலதி.
1: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
2: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெற்றவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
3: அது மட்டும் இல்லடா சிவா, பெற்றவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
0: உண்மைதாங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நெஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர்

0: தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
2: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவாரு, அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படின்னாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக.

0: அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் மகுடி திரைப்படத்திற்காக.
1: Ga pa ga ri sa ri sa sa da ga pa ga ri sa ri sa sa da ga pa ga ri ga pa ga ri sa ri sa ri ga pa ga ri ga pa ga ri sa ri ga pa ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga pa ga ri sa ri ga pa ga p

நேரம் 10:28:40. காற்றோடு கலந்திடுவா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலஜா, சித்ரா பாடியுள்ள பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், ஜென்சி கல்யாணி மேனன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும். குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் முதியோரை காக்கும் மையங்கள் ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு 8:30 திரை கானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கிசை. எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலை வரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நாளை பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் 2.0.

0: திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மற்றும் சமையல் கலைஞர் சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகானம். நாளை பிற்பகல் 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஐ மாத்திரே அசாமி மொழி பாடல். இயற்றியவர் சதீஷ் தார். இசை வினய் சந்திர மௌத்கல்யா. 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 347 பகுதி. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் மீன்பிடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவர்களுடன் நேர்முகம் மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். நாளை 9:30 அரங்கிசையில் முடிக்கொண்டான் SN ரமேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi today, Mr. Modi said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is being held in New Delhi. Earlier, in his opening remarks at the BRICS foreign ministers' meeting, External Affairs Minister Dr. S. Jaishankar said that peace and security remain central to the global order.
2: Our discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibilities. Technological advancements are reshaping the global landscape. It can be leveraged for good governance and inclusive growth. Peace and security remain central to the global order. Recent conflicts only underline the importance of dialogue and diplomacy. There is also a deeply shared interest in strengthening cooperation against terrorism.
1: The theme of the event is Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. It draws inspiration from Prime Minister Narendra Modi's Humanity First and People-Centric Vision for BRICS. In this session themed on BRICS at 20, External Affairs Minister Dr. S. Jaishankar highlighted that BRICS has expanded its agenda and membership in response to changing global realities while remaining focused on people-centric development and practical cooperation. The minister said BRICS is strong because it is independent and includes diverse countries. He said the group supports change and reforms, reflects a multipolar world, helps countries reduce the risks by expanding partnerships, and believes in mutual respect and equal rights for all nations. Prime Minister Narendra Modi will arrive in United Arab Emirates capital Abu Dhabi tomorrow on the first leg of his five-nation visit. He will later visit the Netherlands, Sweden, Norway and Italy. Our West Asia correspondent reports India and the UAE are preparing to further expand one of Asia's fastest growing economic partnerships during high-level discussions between Prime Minister Modi and President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The talks are expected to focus on trade, investment, energy security and emerging technologies. India-UAE trade crossed the $100 billion mark in the financial year 2024.